நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்லே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

வானம் புது திட்டம் தீட்டி புயல் வேகத்தில் விடிந்துள்ள அதிகாலை 5:54 நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்துடன் உதயமாகிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 22 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 27 2026 அக்டோபர் மாதம் 14 புதன்கிழமை. குமரிப்பண்பலை நூற்றொன்றின் இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்

0: சில கணப்பொழுதில் காலை 6 மணிக்கு செல்கிறது. இனி செய்திச் சுருக்கம் கேட்போம். இணைந்திருங்கள், இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலுங்கு கங்கை திட்டத்தின்கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: விடியல் தீட்டும் வானத்தின் வண்ணங்கள் நம்மை மீண்டும் இணைத்துள்ளது. காலை 6:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 குரல மதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தேதியும் சேதியும், வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:00 தரம் எனும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்ய மகுடதாரணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 த்ரீ இன் ஒன், தொடர்ந்து திரை இசை. 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. முற்பகல் 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க, காற்றாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் பிறருடைய கருத்தை மதிப்பது ஏன் முக்கியம் என்ற தலைப்பில் நேரலை. 12:50 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, கனவுகளை தொட வயது தடையாகிறதா என்ற தலைப்பில் பெண்களுக்கான நேரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: The news read by Shagun Chopra. In Bihar, 13 people died when a boat capsized in the Raghupur Diyara area of Vaishali district last night. Vaishali district magistrate Varsha Singh told media persons that 13 people died while 6 were rescued after the boat capsized in the Ganga River in Raghupur. Most of the deceased are minors who were travelling on the boat to attend a feast. Around 15 to 20 people were on board the boat. 7 others have been referred to another hospital for better treatment. Prime Minister Narendra Modi announced an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased and 50,000 rupees to each injured. Chief Minister Samrat Chaudhary condoled the loss of the life in the incident and announced an ex gratia of 4 lakh rupees to the kin of each deceased. Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum in bilateral ties and work towards concrete outcomes across key areas of the strategic partnership. These areas include trade, energy, technology, security and people-to-people ties. Both leaders had a warm and productive telephonic conversation. Mr. Modi said in a social media post that India and Canada are together contributing towards a more stable and prosperous world. Meanwhile, Canadian Foreign Minister Anita Anand arrived in New Delhi on a 2-day visit to India last evening. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary today.

0: The first BIMSTEC Home Ministers meeting concluded in New Delhi with adoption of Delhi Declaration. In the declaration, the BIMSTEC nations have strongly condemned terrorism and violent extremism conducive to terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism. In the declaration, the BIMSTEC nations reiterated their determination to prevent, combat and eliminate terrorism and violent extremism conducive to terrorism in a comprehensive and sustained manner, in accordance with the UN Charter and international law. External Affairs Minister Dr. S. Jaishankar stressed that peace and stability along the border are key to maintaining normal relations between India and China. Speaking at Bloomberg New Economy Forum in New Delhi yesterday, he said that the relationship will have consequences if peace and tranquility in the border areas is disturbed. Finance Minister Nirmala Sitharaman has said the government is open to hearing suggestions on the removal of long-term capital gains tax during consultations for the upcoming union budget. Ms. Sitharaman said this while speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi yesterday. UPI Merchant Discount Rate or MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee decided that keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. The Ministry of Culture will organize Brihattar Bharat International Conference on Bharat's cultural connections across the globe in New Delhi from today. The three-day conference will bring together delegates, ambassadors and scholars from 50 nations to deliberate on India's historical and contemporary cultural connections with the wider world. Prime Minister Narendra Modi will address the gathering through a special video message on the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு என்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தி

0: எது? செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப் போர் நடைபெற்ற போது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலாணி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறி சாரம் கூறுகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

உதயமுகம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் இந்த காலை 6:15 அன்பும் ஆனந்தமும் நிரம்பிய இனிய வணக்கம் அன்பு நேயர்களே. புதிய நம்பிக்கைகளோடும் புது உற்சாகத்தோடும் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. மறுக்கொழுந்தின் மனத்தைப் போல் கூந்தல் ஏந்தும் மல்லிகைப்பூ மனத்தைப் போல் வையமெங்கும் திருக்குறளின் ஒளி பரவ வேண்டும். கவிஞர் மீரா கவிதைகளில் இடம்பெற்ற வரிகள் இவை. குமரி எஃப்எம் 101 இப்போது குரலமுதம் கேட்போம்.

0: பண்பாட்டில் சிறந்தவர்கள் சிரித்து மகிழ்வதற்காக கூட பிறரை இகழ்வதை கொடுமையாக கருதுவர். பகைவரிடத்தும் கூட பண்பாட்டோடு நடந்து கொள்வர். குறள் எண் 995 அதிகாரம் பண்புடைமை.
1: நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு.
0: பண்பாட்டில் சிறந்தவர்கள் சிரித்து மகிழ்வதற்காக கூட பிறரை இகழ்வதை கொடுமையாக கருதுவர். பகைவரிடத்தும் கூட பண்பாட்டோடு நடந்து கொள்வர். குறள் எண் 995 அதிகாரம் பண்புடைமை.
2: குறளமுதம் கேட்டோம் குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது காலை 6:17. கதிரவன் எழுவது ஒளிக்காக, பூக்கள் மலர்வது மனம் பரப்ப, மனிதன் விழிப்பது சாதனைக்காக. இதே நாள் உங்கள் கனவுகளுக்கு சிறகாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இறைநாமம் ஒலிக்கும் இடத்தில் அமைதி மலரும், பக்தி துளிர்க்கும் மனத்தில் நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையையும் இறையருளையும் தாங்கி குமரி FM 101 பக்தி மாலை நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. முதலில் KS சித்ரா பாடிய பாடல்.

இறை நினைவோடு இறைப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குமரி எஃப்எம் 101 பக்தி மாலையில் நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 6:24. பக்தி மாலையில் இனி தொடர்வது பி. சுஷீலா குரல்.

சுகமான தென்றல் வீசிக்கொண்டிருக்கும் இனிய காலை நேரத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனி மென்மினி பாடிய பாடல்.

கள்ளமின்றி விழித்திருக்கும் காலை நேரம் மௌனமாய் வளர்த்திருக்கும் மலர்களின் வரவேற்பில் குமரி FM 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நேரம் இப்போது காலை 6:37. பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் EM ஹனிஃபா பாடிய பாடல்.

0: பக்தி மனத்திற்கு அமைதியையும் அமைதி வாழ்க்கைக்கு நிறைவையும் தரும். குமரி எஃப்எம் 101 நேயர்கள் இதுவரை பக்தி மாலை கேட்டீர்கள். இந்த இனிய நாளுக்கான நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடன் பயணத்தில் நட்பாய் நாகர்கோவில் ரேடியோ. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத

முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல்நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31 வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்நினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. 35 ரூபாய் வந்து கேஸ்ல இருந்து ஜெனரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர்ற பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க எண்ணூர்ல இருக்கு நாப்தா பவர் ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்ல ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 31 வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1500 மெகாவாட் தான் வாங்க போறோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகை, அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு.
0: நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா

0: வின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: மண்ணையே உயிரென கருதும் வேளாண் பெருமக்களுக்கான குமரி எஃப்எம் 101 நேரம் காலை 6:55. இது நாகர்கோவில் ரேடியோ, நம்ம ரேடியோ. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 17.1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். வேளாண் துறை மூலமாக வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின்சார சார்பை குறைக்கவும் விளைபொருட்களை சுகாதாரமான முறையில் உலர்த்தி அதிக லாபம் பெறவும் சூரிய சக்தி சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள் பெரிதும் உதவுகின்றன. அதில் முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய சக்தி, மின்னேற்ற வண்டி மற்றும் வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி என இரு கருவிகளின் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம். பல் பயன்பாட்டு சாதனம். இது கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின் தேவைகளை குறைக்கவும் களத்திலேயே மின்சாரத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்ட எளிய இடப்பெயர்வு செய்யக்கூடிய பல் பயன்பாட்டு வேளாண்மை சாதனமாகும். மின் உற்பத்தி மற்றும் சேமிப்பு. இந்த சாதனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய ஒளி பலகைகள் மூலமாக சூரிய சக்தியை பயன்படுத்தி நேரடியாக மின்கலத்தை மின்னேற்றம் செய்ய முடியும். களப்பணி பயன்பாடு. இதில் சேமிக்கப்படும் மின்சாரத்தை களப்பணியில் இருக்கும் போதே விவசாயிகள் மிக எளிதாக பயன்படுத்த

0: கொள்ளலாம். இயக்கக்கூடிய கருவிகள் குறைந்த மின்திறன் கொண்ட வேளாண் உபகரணங்களான நீர் இறைப்பான், வைக்கோல் வெட்டும் இயந்திரம் மற்றும் பால் கறக்கும் இயந்திரம் போன்றவற்றை இயக்குவதற்கு இது பயன்படுகிறது. மின்சார சார்பு குறைப்பு கிராமப்புறங்களில் நிலவும் மின் பற்றாக்குறை மற்றும் நிலையற்ற மின் விநியோக பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைந்து பொது மின் விநியோகத்தை சார்ந்திருக்கும் தேவையை கணிசமாக இது குறைக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது புதை வடிவ எரிபொருட்களுக்கு பதிலாக தூய்மையான பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதால் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கு உதவுகிறது. வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். விவசாய பொருட்களை சுகாதாரமான மற்றும் வேகமான முறையில் உலர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறந்த தொழில்நுட்ப கருவியாகும். உலர்த்தக்கூடிய பொருட்கள் இது முருங்கை இலை, கருவேப்பிலை மற்றும் காய்கறிகளை வீட்டிலேயோ அல்லது பண்ணைகளிலேயோ எளிதாக உலர்த்தி எடுக்கலாம். தொழில்நுட்ப வடிவமைப்பு இது யூவி நிலைப்படுத்தப்பட்ட பாலித்தீன் உறையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை வெப்பசலன முறையில் புகைப்போக்கி குழாய் வழியாக பொருட்களில் உள்ள ஈரப்பதத்தை இது வெளியேற்றுகிறது. நேர சேமிப்பு மற்றும் வேகம் இது திறந்த வழியில் உலர்த்துவதை விட இதில் உலர்த்தும் நேரம் 40% முதல் 50% வரை குறைகிறது. முழுமையான பாதுகாப்பு திறந்த வழியில் உலர்த்தும் போது ஏற்படும் தூசி, மழை மற்றும் பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பொருட்களை முழுமையாக பாதுகாக்கிறது. தரமான உற்பத்தி மற்றும் வணிக மதிப்பு பொருட்களின் இயற்கை நிறம், மணம், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் பாதுகாக்கிறது. இதனால் உலர் பொருட்களின் தரம் மேம்பட்டு சந்தைப்படுத்துதல் எளிதாகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபகரமாகவும் அமைகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குவரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
0: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும். மத்திய தேர்வாணைய குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு பயிற்சிக்கு இன்று முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். போதை தடுப்பு விழிப்புணர்வு தொடர் ஜோதி ஓட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டமானது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் திருவட்டாறு வட்டத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் கள ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் இம்மாதம் 21ஆம் தேதி பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே பொதுமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் 2027ஆம் ஆண்டுக்கான மத்திய தேர்வாணைய குடிமைப்பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு பயிற்சிக்கான ஊக்கத்தொகை திட்ட மதிப்பீட்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் இருந்து முழுநேர பயிற்சிக்கு 225 நபர்களும் பகுதி நேர பயிற்சிக்கு 100 நபர்களும் சென்னை மையத்திற்கும் மதுரை மற்றும் கோவையில் முழுநேர பயிற்சிக்கு தலா 100 பேர் வீதம் மொத்தம் 200 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தில்

இடைவிடாத தொடர் ஜோதி ஓட்டம் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னையில் நிறைவடைய உள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்ட இந்த தொடர் ஜோதி ஓட்டத்தை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 காற்றாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இப்போது காலை 7:05. உங்கள் ஸ்பெஷலான நேரங்கள்ல சூப்பரான ஒரு டிராவல் இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: ஏ சிவா, என்னப்பா திண்ணையில வந்து இருக்கிற காலையில? இந்த இடத்துல இருந்தா முன்னேற்றத்துக்கே வழி கிடையாதப்பா.
2: ஏன்னா நானும் முன்னேறணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், எதுவுமே நமக்கு செட் ஆகுற மாதிரி இல்லன்னு.
1: ஏ தம்பி, சமீபத்துல பெய்த மழை உங்க பகுதியில என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு?
2: ஏன்னா பசுமையா இருக்குன்னு, வயல் வரப்பு எல்லாமே புற்களா இருக்குன்னு, அது போக வயலிடத்த வைக்கோல படப்பா கூட்டிருக்காங்கண்ணே.
1: இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகுமா நான் சோம்பேறியா வந்து திண்ணையில இருக்கிறேன் அப்படிங்கிற?
2: ஏனே நீங்க சொல்றத பார்த்தா எருமை வளர்க்க வேண்டியதானே, பசு வளர்க்க வேண்டியதானே, ஆடு வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட மாதிரி இல்ல இருக்கு.
1: ஆமாப்பா, அதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு மத்திய அரசு ஒண்ணு ஏற்பாடு செய்து ஒன்னமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லட்டுமா?
2: ஏனே பேசாம இருக்கேன், என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்களானே? உங்களுக்கு வேற வேலை இல்லையானே?
1: யாராவது என்கிட்ட விசாரிக்கும் போது உங்க தம்பி சிவா என்ன பண்றான் அப்படின்னா, ஆனா அந்த திண்ணையில சுருண்டு மடங்கி படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு பெருமையாப்பா?
2: ஏனே உரைக்கும் மாதிரி இல்லன்னு சொல்றீங்க, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே கேக்கும்.
1: தம்பி, 2021-22 முதல் 2025-26 வரை 2400 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்து தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறத வலுவாக்கி இருக்குப்பா மத்திய அரசாங்கம்.
2: ஏனே அந்த தேசிய கால்நடை இயக்கத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னே? உங்க மண்டைய போட்டு உடைச்சு எனக்கு இவ்வளவு தகவல் சொல்லணுமா?
1: ஏ தம்பி, தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறதே ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி கால்நடை வளர்ப்புல ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான்.
2: இனே இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, மத்திய அரசு இதுக்கு நிதியை ஒதுக்கினாலும் கூட மாநில அரசு தான் பயனாளிகளை தேர்வு செய்யும். அந்த பயனாளிகள் பட்டியல தம்பி இடம் பெற்றுட்ட அப்படின்னு சொன்னா தம்பி ஆச்சரியப்பட்டாதப்பா தொகையை சொல்லும் போது. கால்நடை பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபா, கோழி பண்ணை அமைக்க 25 லட்சம் ரூபா, ஆட்டுப்பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபா, பன்றி பண்ணை அமைக்க 30 லட்சம் ரூபா, தீவன புல் சாகுபடிக்கு 50 லட்சம் ரூபா. கேட்க ஆச்சரியமா இருக்கா?
2: ஏனே பண்ண வைக்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு என்னென்ன தெரியும், இதுக்கு பயிற்சி ஏதாவது கிடைக்குமா?
1: மாநில அரசு வந்து பயன

0: பயனாளிகள் பட்டியல தேர்வு செய்யும் அப்படின்னு சொன்னேன். தம்பியா, ஒரு முயற்சி எடுக்க கூடாது? உங்களுக்கு பயிற்சி தரதுக்காக கால்நடை பராமரிப்பு துறை அப்படிங்கறது ஆர்வமா காத்துட்டு இருக்காங்களே. நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல கால்நடைகளுக்கு ஏற்ற பயிற்சிகள் கொடுக்காங்க அப்படிங்கும் போது எங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அந்த குமார் கூட சொன்னா, இந்த பறக்கை பக்கத்துல ஒரு கால்நடை பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க என்ன பயிற்சி கொடுக்கறாங்க?
0: குமார் இப்ப என்ன மாதிரி நிலையில இருக்காம்பா?
1: ஏனே, ஒரு மாடு வச்சிருந்தாம்னே இப்ப எட்டு மாடு வச்சிருக்காம்னே கொட்டகை கட்டிட்டான்.
0: அப்படியா?
1: ஆமாண்ணே.
0: பாத்தியா, குமார் இன்னைக்கு நல்லா இருக்கான் இல்லையாப்பா?
1: என்ன, அவன் குடும்பமே வேலை செய்யுதுன்னு.
0: தம்பி, குமார் இந்த அளவுல ஆர்வமா செயல்படுகான்லப்பா. தம்பி என்ன பண்ணுங்க?
1: ஏனே, நான் காலையில வருவோம்னே இதுல சுருண்டு மடங்கி படுத்துக்கிடுவேன். சாயங்காலம் வீட்டுக்கு போவோம்னே. அவா வீட்டுக்காரி கொஞ்சம் துணிகளை எல்லாம் அடிச்சுட்டாக்கா, அதுல கிடைக்கக்கூடிய ரூபாய வச்சு என்ன தேவை அவிச்சு பிறகு வைப்பா. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நீண்டு படுத்து உறங்கிருதாம்னே.
0: தம்பி, மனைவி உங்ககிட்ட கேக்குறது இல்லையா எங்க போயிட்டு வாரியோ அப்படின்னு?
1: ஏனே, அது கேப்பானே, சுவாறு போடும் போதே கேட்டுக்கிட்டேதான் இருப்பா. நான் சொல்லுவேன், 1008 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுவோம்னே.
0: தம்பியனுடைய வார்த்தை பிரகாரம் நானும் கூட ஒரு சில தகவல்களை உனக்கு சொல்றேன். இனி தம்பி இந்த திண்ணை பக்கம் வரக்கூடாது. அண்ணன் சொன்னா கேப்பே அப்படி?
1: ஏனே, என் மனைவி வேற, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனா அவளும் சந்தோஷப்படுவா. சொல்லுங்க, கேக்கட்டு.
0: தம்பி, தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறது பசுக்கள் எருமை மாடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கறது தான் முக்கியமான ஒரு பணி. பால் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னென்ன நடவடிக்கையை கையாள முடியுமோ அதெல்லாம் விறுவிறுப்பாக்க மையான செய்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, இருக்க பாரு கிராமங்கள், இந்த கிராமத்துல கிடைக்கக்கூடிய அந்த இடுபொருட்களை கொண்டே கால்நடைகளை வளர்க்கிற மையான ஒரு தன்மையில ஊக்கப்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி கூட சொல்ற, மழை பெய்து பசுமையா இருக்கு, பொருட்கள் வரப்பு முழுவதும் இருக்கு, அதே வேளையில வைக்கோல படப்பு மாதிரி போட்டு ஆச்சரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற. அப்ப இடுபொருட்களுக்கு உங்க கிராமத்துல பஞ்சம் இருக்குங்கிற?
1: எப்படின்னு இருக்கும்?
2: இன்று

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: டம் டம் ஓசை டம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: சுறுசுறுப்பான காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த ஒரு சூப்பர் மாஸ்டர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீ விஷ்ணு.
0: விஷ்ணு, எங்க இருந்து வரீங்க விஷ்ணு?
2: லந்தவளை.
0: சரி, பிள்ளைக்கு இந்த பேரை யார் வச்சாங்க?
2: அப்பா.
0: அப்பா வச்சாங்களா? சரி, அப்பாவோட பேரு?
2: பாபு.
0: அம்மா பேரு?
2: ராதி.
0: அப்படியா? சரி, பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போவீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீ எது?
2: மேங்கோ ட்ரீ.
0: மேங்கோ ட்ரீயா? உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருதே. நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆர்மி.
0: ஆர்மி மேன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதனாலதான் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? சரி, பிள்ளைக்கு ஆர்மி மேன் ஏன் பிடிக்கும்?
2: அப்பைக்கு அதான் ஆசை.
0: அப்பாவோட ட்ரீமா? அப்பாவுக்கு அது ஆசை, அதனால நீங்க ஆர்மி மேன் ஆகணுமா? சரி, அப்பா என்ன பண்றாங்க?
2: கொத்தனார்.
0: அப்பாவோட ஆசையை நீங்க கண்டிப்பா வந்து நிறைவேற்றணும், சரியா? அப்பாவோட செல்ல பிள்ளையா நீங்க? அதனால நீங்க வந்து அப்பாவோட கனவை கண்டிப்பா நிறைவேற்றணும்.
2: அக்கா, அக்கா ஒரு கதை சொல்லட்டாக்கா?
0: கண்டிப்பா. கதை கேக்குறதுக்கு நான் மட்டும் இல்ல, நேர்களும் ஆவலா இருப்பாங்க. கதையை சொல்லலாமா?
2: ஒரு குரங்கு மேங்கோ ட்ரீல இருந்து அப்பப்போ பழத்தை பறிச்சுட்டு போவோம். அந்த வழக்காரங்க வந்து பாக்க போச்சுல பழத்தை காணாம போவோம். அப்போ அந்த வழக்காரர் அந்த மாட்டைக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப அது மாட்ட உடனே அந்த இது மாட்டின உடனே அது செத்த மாதிரி நடிக்கும். வந்தாலும் அது அப்படியே காட்டுல குண்டி போட்டுருவாங்களாம். அது திரும்ப எந்திரிச்சு ஆடிடுமா. அது அடுத்த நாளும் அது பறிச்சிட்டு இருக்க போன சில கம்ல ஒட்டிட்டான். அது எடுக்க முடியாம அவையே அந்த புடிச்சு ஒரு ஊருக்கு வித்துட்டாவ.
0: இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்?
2: வேற ஆள்கிட்ட வந்து எதுவுமே எடுக்க கூடாது.
0: அடுத்தவங்க பொருள் மேல நமக்கு வந்து ஆசையே இருக்க கூடாது. தன்னோட பொருளை மட்டுமே வச்சு என்ன பண்ணிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறத அழகான ஒரு கதையை வந்து நேர்களுக்காக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில வருங்கால ஆர்மி மேன் கிட்ட நான் பேசின ஹாப்பியோட உங்களுக்கு எல்லாத்துக்கும் டாடா பை பை.
2: தேங்க் யூ.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா பை பை.

0: சுவாசிப்போம்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10:02
0: நமது குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
0: 8 பிடிப்போம் வெற்றி கனிகளை.
1: வாசித்து சுவாசிப்போம் நல்ல நூல்களை.

0: ஒரு புத்தகம் அதை வந்து ஓபன் பண்ணும்போது ஒரு புதிய உலகம் வந்து திறக்கும். நேயர்களே, வாசிப்போம், வளர்வோம், வாழ்க்கையை அழகாக்குவோம். உங்கள் அன்பான குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிருங்க. இன்னைக்கு காலையில 12:00 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி காத்திருக்கு உங்களுக்காக. இன்னைக்கு காலையில 8:00 தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுட தாரணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம். இந்நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து நமக்குமரி எஃப்எம் 101. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். மழைக்காலம், காய்ச்சல் அதிகமா வரக்கூடிய நேரம், அதனால கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியை கேளுங்க நேர்களே. நம்ம குழந்தைகளை பாதுகாக்க 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பா கேட்கணும். இன்னைக்கு மறக்காம 12:50 நம்ம நாகர்கோவில் ரேடியோவை. இது அன்பான ஒரு பயணம், அழகான ஒரு பயணம். இது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி நம்ம குமரி எஃப்எம் 101 எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷவாணி.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவல்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்பு

0: மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும், மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் 1வது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இந்த மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சிக் குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா்.

0: காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சலப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: காலை நேர அழகான பயணத்தில் இப்போது காலை 7:25 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் இடைவின் குமரி FM 101 கேட்டுட்டே இருக்கீங்க. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: பத்மநாபபுரம் அருள்மிகு தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி விழாவில் இன்று காலை 8:30 தீபாராதனை, மாலை 6:30 சிறப்பு தீபாராதனை. புலவர் விளை அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் 15வது தசரா பெருந்திருவிழாவில் இன்று காலை 8:00 தீபாராதனை, மாலை 6:00 கோலு பூஜை, 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8:00 பத்மாவதி அலங்கார பூஜை. குலசேகரம் காவல்சலம் புத்தன் திரு அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி திருவிழா மற்றும் மகிஷாசுர சம்ஹார திருவிழாவில் இன்று காலை 8:00 பூஜை தீபாராதனை, முற்பகல் 11:30 அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பகல் 12:00 மதிய பூஜை மற்றும் தீபாராதனை, மாலை 7:00 அம்மன் திருவீதி உலா வருதல். மேலசூரன்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் இன்று இரவு 7:30 தீபாராதனை. சிறப்பு நீதிமன்றத்தில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சுப்பாறை கிராமங்களில்

உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் இன்று ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்ற பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரமறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தினை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. ஒய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை தபால்காரர்கள் மூலமாக சமர்ப்பிக்கலாம் என தபால் துறையின் கன்னியாகுமரி கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒய்வூதியதாரர்கள், தொழிலாளர்கள், வருங்கால வைப்பு நிதி ஒய்வூதியர்கள் மற்றும் அரசு, மாநில அரசு, ராணுவ ஒய்வூதியதாரர்கள் மற்றும் இதர ஒய்வூதியதாரர்கள் நவம்பர் 1 முதல் தங்கள் உயிர்வாழ் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேரில் சென்று சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால்காரர்கள் மூலம் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க தபால் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழிவகை செய்துள்ளது. இதற்கான கட்டணம் 70 ரூபாய். இச்சேவையை பயன்படுத்த விரும்புவோர் தங்கள் பகுதி தபால்காரரிடமோ தபால் நிலையத்திலோ தெரிவிக்கலாம். டாக் சேவா செயலியிலும் கோரிக்கையை பதிவு செய்யலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 காற்றாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன்கோட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.

0: உங்கள் இனிமையான நேரங்களில் இனிமையான ஒரு பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: ஆஹா, இந்த பறவையும் தப்பிவிட்டது.
1: பறவை தப்பவில்லை மன்னா, தங்களது அம்புதான் குறி தப்பிவிட்டது.
2: இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சரி சரி, அடுத்த அம்பை எடுத்து போடும்.
1: மன்னா, இது 99வது அம்பு. ஒரு புறாவையாவது வீட்டு விடுங்கள், இல்லையே நாம் அரண்மனைக்கு திரும்புகிறோம்.
2: பக்கத்து நாட்டு மன்னர்கள் யாரும் இப்போதெல்லாம் புறா விடுத்துவது அனுப்புவதில்லை. அப்படி அனுப்பியிருந்தால் நான் இதற்காக வீட்டைக்கு வரப்போகிறேன்.
1: அது சரி, புறா தூது அனுப்பினால் அதை வறுத்து சாப்பிட்டு விடுவது. அதனால் தான் இப்போது எந்த மன்னரை இவருக்கு புறா தூது விடுவதில்லை, மாறாக இமெயிலில் போர் தூது அனுப்புகிறார்கள். இவர் வேறு வேட்டைக்கு சொல்லிக் கொண்டு அம்புகள் எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்.
2: என்ன கூறினீர், என்ன கூறினீர், என்னை தானே கூறினீர்.
1: பின்ன என்ன மன்னா, அடுத்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் சிங்க வேட்டை புலி வேட்டைக்கு போய் கொண்டிருக்க, தாங்கள் என்ன வந்தால் முயல் வேட்டை புறா வேட்டை என்று சென்று கொண்டிருக்கிறீர்கள். அவமானமாக இருக்கிறது. நான் பேசாமல் அரண்மனைக்கு திரும்பி விடுவோம்.
2: நான் யார்? நான் 73வது எலியேசி மன்னன்.
1: அது நன்றாக தெரிகிறது.
2: நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்.
1: அப்படி

0: அப்படி தெரியவில்லை.
1: புலம்பாதி மந்திரியாரி, எப்படியாவது இன்று ஒரு புறாவுடன் தான் அரண்மனைக்கு திரும்புகிறோம். இப்போது பாரும். ஆஹா, புறா விழுந்து விட்டது. பார்த்தீரா மந்திரியாரே, நான் கூறியபடியே புறாவை வீழ்த்தி விட்டேன்.
0: தாங்கள் விட்ட அம்பு இங்கே அதை காணவில்லையே.
2: இன்னொரு புறாக்கள் விழுகின்றன. மந்திரியாரே, இங்கே பாரும், இங்கே பாரும், 8, 9, 10 புறாக்கள் விழுந்து கிடக்கின்றன.
0: ஆஹா, இங்கே பாருங்கள் மன்னா, 15 புறாக்கள் மொத்தம் விழுந்து கிடக்கின்றன.
2: என்ன மந்திரியாரே இது? ஒருவேளை ஆலங்கட்டி மலை மீன் மலை போல இது புறாக்கள் மலையாக இருக்குமோ?
0: ஒருவேளை இருக்கலாம் அண்ணா. ஏனென்றால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மெக்சிகோ நாட்டின் லூசியானா பகுதியில் ஒரு இரவு நேரத்தில், அதுவும் ஆயிரக்கணக்கில், அதாவது 3,000 to 5,000 பறவைகள் இப்படி மொத்தமாக வானத்திலிருந்து பொத்து பொத்து கீழே வந்து விழுந்தனவா?
2: பறவைகள் மலையாகத்தான் இருக்கும்.
0: அப்படித்தான் முதலில் எல்லோரும் நினைத்தார்கள் மன்னா. ஆனால் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தலையை பிடித்துக் கொண்டு யோசித்து இருக்கிறார்கள். சில பல வருட ஆராய்ச்சிக்கு பின்புதான் உண்மையான காரணம் பிடிபட்டு இருக்கிறது.
2: அப்படி என்ன காரணத்தை கண்டுபிடித்து விட்டார்கள்?
0: சம்பவம் நடந்தது ஒரு இரவில் என்று கூறினேன் அல்லவா. அந்த இரவு ஒரு புத்தாண்டு நள்ளிரவு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் பலவிதமான பட்டாசுகளையும், குறிப்பாக வான வேடிக்கைகளையும் அதிகமாக விட்டிருக்கிறார்கள். அந்த பட்டாசுகளின் வெளிச்சம், சப்தம், அதிலிருந்து வெளிவந்த நச்சு புகை, கெமிக்கல் காரணமாக பாதிக்கப்பட்ட பறவைகள் தான் இப்படி ஆயிரக்கணக்கில் வந்து மயங்கி விழுந்து இறந்திருக்கின்றன. அப்படி என்று பிறகுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
2: மந்திரியாரி, அப்படியெனில் இந்த பறவைகள் மலைக்கு பின்னால் நடந்திருப்பது இயற்கை நிகழ்வுகள் அல்ல, மனிதர்களின் செயல்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன என்று கூறும்.
0: மனித செயல்கள் அல்ல மன்னா, மனித தவறுதான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? பூமி என்பது மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்குரிய இடம் அல்ல, அது பறவைகள், விலங்குகள், பூச்சி இனங்களும் வாழ்வதற்குரிய இடம். அவற்றை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சூழலை மாசுபடுத்தி விடக் கூடாது. விழா காலங்களில் பட்டாசுகள் வெடிப்பதையும் வான வேடிக்கைகள் வெடிப்பதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் எல்லா இடங்களிலும் அளவுக்கு மீறி வெடித்து இப்படி ஒன்று மாறியாத ஜீவன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். சரி மன்னா, அரண்மனைக்கு திரும்புவோமா?
2: மந்திரியாரே, கீழே கிடக்கும் இந்த புறாக்களை எடுத்து வண்டியில் போடுங்கள்.
0: எதற்கு மன்னா?
2: இந்த 73rd மன்னரே வேட்டையாடி இவ்வளவு புறாக்களை பிடித்திருக்கிறார் என்று கூறி இந்த புறாக்களை அரண்மனைக்கு எடுத்து செல்வோம். ஏனென்றால் காட்டிற்கு சென்ற மன்னர் வெறுங்கையோடு திரும்பினார் என்று வரலாறு தவறாக பேசிவிடக் கூடாது மந்திரியாரே. வரலாறு மிக மிக முக்கியம் மந்திரியாரே.
0: என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த மன்னரின் இமேஜை டேமேஜ் ஆகாமல் அவரே கீப்அப் செய்கிறாராம். நான் இங்கே எப்படி இருந்திருக்க வேண்டியாள்? இந்த மன்னரிடம் வந்து சிக்கிக் கொண்டேனே.
2: அங்கே என்ன முடுமுடுப்பு?
0: அது வந்து தங்களை பற்றி மனிதர்கள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா. இன்றைய குறுஞ்செய்தி.

இப்போது காலை 7:35. ஒரு நியூ டேல ஒரு நியூஸ் ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101 தென்குமரி தேனலையை உங்க கூட நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணியம். சிங்கர் பிரதீப் குமார் வாய்ஸ்ல சந்தோஷ் நாராயணனோட சூப்பரான மியூசிக்ல யுகபாரதியோட லிரிக்ஸ்ல மனச ரிலாக்ஸ் ஆக்குற ஜிப்சி பிலிம் சாங் கேட்டுட்டு வரலாமா? மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இவரோட இசையில ஒரு தனி வைப் இருக்கும். சில பாடல்கள் ரசிக்கவும், சில பாடல்கள் நம்மள டான்ஸ் ஆடவும் வைக்கும். அப்படி ஸ்பெஷலான ஒரு சாங் இப்ப நம்ம குமரியப்பம் 101

0: தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111 1 1 9 6 4.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனிப்பான விஷயம் அது கேக்கா கூட இருக்கலாம், ஐஸ்கிரீமா கூட இருக்கலாம், இல்லன்னா ஒரு பாயசமா கூட இருக்கலாம், இல்லன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம். ஆனா ஒவ்வொரு இனிப்புக்கு பின்னாடி ஒரு சுவையான கதை இருக்கும் தானே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே தெரியுமா? நேஷனல் டெசர்ட் டே, அக்டோபர் 14. இன்னைக்கு வந்து ஸ்வீட்டான டே, ஸ்மார்ட்டான ஒரு ஜி கே, ரெண்டும் சேர்ந்தா நம்ம நிகழ்ச்சி இன்னும் கூட ஸ்வீட் தானே. ஜி கே என்ன, உலக புகழ் பெற்ற திராமிசு அப்படிங்கிற டெசர்ட், அதாவது இனிப்பு வகை எந்த நாட்டை சேர்ந்தது? திராமசு அப்படிங்கிற இனிப்பு வகை எந்த நாட்டை சேர்ந்தது? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற பிலிம்ஸ் நாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: நேர்களே, பிரேக் முடிஞ்சாச்சு. அப்புறம் என்ன ஜி கே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஸ்வீட்டா சிந்திச்ச ஸ்மார்ட்டான பதிலுக்கான கேள்வி, உலக புகழ் பெற்ற திராமிசு அப்படிங்கிற டெசர்ட் இனிப்பு வகை எந்த நாட்டை சேர்ந்தது? திராமிசு இத்தாலி நாட்டை சேர்ந்த பிரபலமான இனிப்பு வகை. கேள்வியும் பதிலும் திரும்ப சொல்றோம். உலக புகழ் பெற்ற திராமிசு அப்படிங்கிற டெசர்ட் இனிப்பு வகை எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான பதில் இத்தாலி நாட்டை சேர்ந்தது. இந்த ஸ்வீட்டான கேள்விக்கு ஸ்வீட்டா ஸ்மார்ட்டா ஆன்சரை கண்டுபிடிச்ச எஃப்எம் 101 நேயர்களுக்கு பெரிய பெரிய பாராட்டுகள். ஸ்வீட்டான நேரங்களும் ஸ்மார்ட்டான விஷயங்களும் ஜாயின் பண்ற ஒரே இடம் நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 தான். இது நாகர்கோவிலின் அடையாளம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ.
1: தேதியும் செய்தியும் இன்று அக்டோபர் மாதம் 14 தேதி.
2: உலக தர நிர்ணய நாள் இன்று.
1: சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் ISO, அனைத்துலக மின் தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டிடவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மை தன்மையின் அவசியத்தை உலக அளவில் வலியுறுத்தவும் 1969 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 14 தேதியன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: இந்தியாவில் ஒரே சீரான தரமுறைகளை வகுப்பதிலும் சான்று அளிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு BIS செயல்படுகிறது.
1: ஆற்காடு சகோதரர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆற்காடு சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் இரட்டையர்களான சர் ராமசாமி முதலியாரும் சர் லட்சுமணசாமி முதலியாரும் 1887 ஆண்டு இதே நாளில் பிறந்தனர்.
1: ராமசாமி முதலியார் அவர்கள் ஓர் இந்திய வழக்கறிஞரும் அரசியல்வாதியும் ராஜதந்திரியும் ஆவார்.
2: லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் சிறந்த கல்வியாளரும் மருத்துவரும் ஆவார்.
1: உலக சுகாதார மையத்தின் செயற்குழு தலைவராக 1949 மற்றும் 1950 ஆண்டுகளில் செயல்பட்ட லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் இந்திய அரசின் பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
2: இவர் எழுதிய மகப்பேறு மருத்துவ புத்தகம் இன்றளவும் தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது.
1: அமெரிக்க

0: திரைப்படத்துறையின் முதல் பெண்மணி என புகழப்படும் லில்லியன் கிஷ் அவர்கள் 1893 இதே நாளில் பிறந்தவராவார்.
1: தமிழக எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: நாவல், சிறுகதை, பயணக்கட்டுரை, இலக்கிய கட்டுரை, நேர்காணல், மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் கால்பதித்தவரான சிவசங்கரி அவர்கள் 1942 இதே நாளில் பிறந்தார்.
1: 1993 இருந்து இலக்கியம் மூலம் இந்திய பிணைப்பு என்ற செயல் திட்டத்தை முன்னெடுத்து வரும் இவர் 150 மேற்பட்ட சிறுகதைகள், குறுநாவல்கள், 35 நாவல்கள், 2 வாழ்க்கை சரிதங்கள் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார்.

0: இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் அவர்கள் 1981 இதே நாளில் பிறந்தார்.
1: 2008 சர்வதேச ஒருநாள் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர் எனும் சாதனையை படைத்த இவர் 2009 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார்.
0: 2007 ICC 2020 வேர்ல்டு கப் மற்றும் 2011 நடைபெற்ற வேர்ல்டு கப் ஆகிய இரு உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதில் இவரது பங்களிப்பு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இவர் 2008 அர்ஜுனா விருதினையும் பெற்றுள்ளார்.
0: அப்போலோ 7 விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் பூமியை சுற்றுவது விண்ணிலிருந்து முதலாவது நேரடி தொலைக்காட்சி அஞ்சலாக 1968 இதே நாளில் ஒளிபரப்பப்பட்டது.
1: நம் நாட்டின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரி சிபி முத்தம்மா அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இந்திய குடியுரிமை பணித் தேர்வில் வெற்றியடைந்த முதல் பெண்மணியான சிபி முத்தம்மா அவர்கள் இந்திய ஆட்சிப் பணிகளில் பெண் அதிகாரிகளுக்கு எதிராக உள்ள விதிகளை மாற்ற பெரிதும் பாடுபட்டவர் ஆவார்.
1: இவர் 2009 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
6: இன்று மாலை 5:30
7: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வோக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
8: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
7: சிறப்பு நேரலை.
9: விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
10: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
11: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
11: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
11: போன் 7358737358.

இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். தென்குமரி தேனலையில நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 45 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடை மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 1 கிலோ 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், புளியும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, புடலை 65 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவ் சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 260 ரூபாய், நாத்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 65 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 120 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய்.

இனி பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 55 ரூபாய்க்கும் பப்பாளி 40 ரூபாய்க்கும் அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 17.95 அடி, பெருஞ்சாணி அணை 38.95 அடி, சிற்றாறு 1 3.61 அடி, சிற்றாறு 2 3.71 அடி, பொய்கை அணை 14.60 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.63 அடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று முற்பகல் 11:02 காற்றாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேயர்களே, குமரி எஃப்எம் 101 இன்னைக்கு என்னெல்லாம் நேர்ல நிகழ்ச்சி இருக்குனா, காலையில 9:30 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர்ல நிகழ்ச்சி இருக்கு. 11:30 குமரி பண்பலையுடன் பிறருடைய கருத்தை மதிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல எல்லாரும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 9:00 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில வந்து கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படிங்கிற தலைப்புல நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 10:05 நிலாமுற்றம் நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் தொலைபேசி அலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம். 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வந்து பேசலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வந்து பேசலாம். நாகர்கோவில் ரேடியோவின்

0: அவ பேர்
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிடவின் குமரி எஃப்எம் 101 எப்பவும் தொடர்ந்தே இருப்போம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்லயும் கூட உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நேர்களே. இதுவரை நான் நிகழ்ச்சியில் கலைமகள் பாலசுப்ரமணி. மேலும் காலை 8:45 சந்திப்போம். இனி தொடர்ந்து சென்னை அஞ்சல்.
2: நேரம் 8:00. ஆகாஷ்வாணி தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
3: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதேபோன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் IT பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகள்.

23,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தரநிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ISO 9001 தர மேலாண்மை, ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ISO 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ISO 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ISO பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ISO 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ISO 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ISO 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ISO என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால் ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு, தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன. சர்வதேச

0: வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன. பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன. புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால், ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும், பொருட்களை பாதுகாக்கவும், திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு BIS வகிக்கிறது. இது ISO-வில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டுவரப்பட்ட BIS சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் BIS முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை. அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக, உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம். தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும் போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
2: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
3: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
2: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வ வனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவம் இருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
3: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவம் இருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
4: தேவி,

0: லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி, என்ன வரம் வேண்டும்?
1: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா, உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால் நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
0: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ச மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
2: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன். வெள்ளியலைகள் மோதும் காவிரியின் கரையோரம் மனக்குறை தீர்த்திடும் மகா சூட்சும பேரொளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
3: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா, அதனால் இன்று அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஒரு அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும் அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
4: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாய் இருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
3: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம். திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேர். சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில், சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம். ரைதேவி போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அணுங்கன் தேஜூரூபன் சொல்றது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். மன்மதன் ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சது. மன்மதன் ரதியை திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகடத்தையும் ஒரு தடவை போர் புரியும் போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார், வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா, அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரம் தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமியும் மகாவிட்டுனும் பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபெடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாணி க்ஷேத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வ மரமாய மாறி வில்வ மலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டம்

சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவத்ஸ முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவத்ஸம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவத்ஸ முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோட வள வந்து வணங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீற்றிருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமேனி அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
0: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம், பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.
2: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. காலை ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்கார்ந்த கோலத்தில் இங்க வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பாக்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும், காசு பணம் போகம் கிடையாது. நம்ம எங்க இருக்கோமோ நம்மளை சுத்தி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனறைவு கொடுக்கறதான் போகும். அது அம்பாள் இங்க வந்து எல்லாரும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோட இல்லாமல் இங்க காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலையும் தான் ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள் அழிக்கக்கூடியவர், ஞானபைரவர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவடையார் மேலே பைரவர் இருப்பார். அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மத மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுதுனது ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள் போகர் வந்து ஈசான பாகத்தில் கீழே ஒரு மூணு படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சன்னிதியாக இருக்கார்.
3: நவராத்திரியில எப்படி எல்லாம் விசேஷமா?
2: அம்பாளுக்கு ஒன்பது நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர் அவங்க உற்சவ சிவகாமுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க. மகாலட்சுமி தாயார் துர்கையும் மகாலட்சுமிக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திரசந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து பதினோரு முறை வெள்ளம் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோமவாரத்தை அன்றைக்கி அபிஷேக ஆராதனை பண்ணதுக்கப்புறம் காரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே ரெண்டு பேரும் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க. இந்த ஊரை சுற்றி சுவாமியை வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடம் கிடச்சுன்னா அதிசயத்திருதி. அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து ஆறு ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. சுவாமிக்கு அச்சய திருதி அன்னைக்கு கஜபூஜை, கோபூஜை, அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
3: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
2: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ல ஏறி முசிறியில இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8 கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்ல இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்ல நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ள வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாமசுந்தரிக்கும் சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 98 43 60 60 44 முறை குழுக்கள்னு பேர்.

சன்னதியில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது.

0: மகாலட்சுமியை வணங்கினால் பொண்ணும் கிடைக்கும், சரிதானே?
1: நேர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய் சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ்
2: ஜான்சன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர்
2: வெங்கடேஸ்வரன்.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு டிராவல். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நேரம் இப்போது காலை 8:45.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலேருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ள. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது, குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர் அவருக்கு சுருக்கமாகவே

0: பேச தெரியாது. மேடையில் ஏற்றி விட்டுவிட்டா போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: BMAC, NFAC,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை பகடு. பகடு அப்படின்னா எருது அல்லது காளை அப்படின்னு அர்த்தம்.
4: இதற்கான உதாரணம் நெடுங்கடை நின்று பகடு பல வாழ்த்தி அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரி எடுத்துக்கலாம். அரசனின் அரண்மனை வாயிலில் நின்று கவிஞர் ஒருவர் அரசனையும் அவனது நாட்டு செல்வ செழிப்பிற்கு காரணமான எருதுகளையும் வாழ்த்தி பாடும் பாடல் வரி தான் இது. சோ இது மூலமா பகடு அப்படிங்கிற வார்த்தை எருது அப்படிங்கிற பொருள் தரத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
6: This is the first time, honey, we're getting together. Oh, baby, after so good.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை diffident. DIFFIDENT. diffident அப்படினா தயங்குறது அல்லது வெக்கப்படுறது, இதெல்லாம் சொல்லலாம்.
5: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He was too diffident to express his opinion in the meeting. அதாவது கூட்டத்தில் தன் கருத்தை தெரிவிக்க அவர் மிகவும் தயங்கினார் அப்படிங்கறத இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ diffident அப்படினா தயங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வாக்கியத்துல கொடுக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். நாம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம். வாட்சஸ்ல மெயினா 3 types இருக்கு. ஆட்டோமேட்டிக் இருக்கு, சோலார் வாட்சஸ் இருக்கு, அல்லது கைனடிக் ஆர் ஆட்டோ குவாட்ஸ் வாட்சஸ் இருக்கு. சோ இந்த 3 watchகளும் எப்படி செயல்படுது, அதுல முக்கியமா ஆட்டோமேட்டிக் வாட்ச் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
4: ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச்க்குள்ள பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சிறிய மிகச்சிறிய நுண் பாகங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 6 பாகங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரோட்டா. இது வாட்சின் பின்புறம் இருக்கக்கூடிய அரை வட்ட வடிவ உலோகம் தான் இந்த ரோட்டார். அடுத்ததா மெயின் ஸ்பிரிங், அதாவது ஆற்றலை சேமிச்சு வைக்கக்கூடிய மிக சிறிய ஒரு ஸ்பிரிங் தான் இந்த மெயின் ஸ்பிரிங் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அடுத்ததா கியர் ட்ரெயின். கியர் ட்ரெயின் அப்படின்னா ஒன்னோடு ஒண்ணு பிணைக்கப்பட்ட சிறிய பல் இணைகள் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு பேரு தான் கியர் ட்ரெயின். நான்காவதா பாத்தீங்கன்னா எஸ்கேப்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் வீல், அதாவது இந்த ஆற்றலினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி சீராக்கும் பாகங்களுக்கு பேர் தான் எஸ்கேப்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் வீல். அப்புறமா உராய்வை குறைக்க பயன்படும் செயற்கை மாணிக்க கற்கள், இத வந்து ஜுவல்ஸ் சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நேரத்தை காட்டக்கூடிய வெளிப்புற அமைப்பு, இதுதான் டயல்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்.
5: இப்ப ஆட்டோமேட்டிக் வாட்ச் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச்ல பேட்டரியும் கிடையாது, கீயும் நம்ம கொடுக்கல, ஆனா வாட்ச் மட்டும் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. அது எப்படி? இது போன்ற வாட்சுகள்ல நம்ம கையினுடைய மூவ்மெண்ட பயன்படுத்தி எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு சிறிய ரோட்டார் இருக்கும். நாம நடக்கிறப்போ கையை அசைக்கிறப்போ அந்த ரோட்டாரும் அசைஞ்சு சுழலும். அந்த சின்ன சுழற்சிய கியர்ஸ் பயன்படுத்தி வாட்சுக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் ஸ்பிரிங்க மெதுவா வின் செய்யும். இப்போ இந்த ஸ்பிரிங்குக்குள்ள சேமிக்கப்பட்ட எனர்ஜிய வாட்ச் உடனே வெளியே விட்டுறாது, அதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்துல ரிலீஸ் செய்யும். இதற்காகத்தான் கியர் ட்ரெயின், எஸ்கேப்மெண்ட், பேலன்ஸ் வீல் போன்ற மிக நுணுக்கமான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வேலை செய்யுது.
4: இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எஸ்கேப்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்பிரிங்ல சேமிக்கப்பட்ட எனர்ஜிய ஒரே நேரத்துல வெளியே விட்டா வாட்ச் வேகமா ஓடும் இல்லையா, அதனால இந்த எஸ்கேப்மெண்ட் அந்த எனர்ஜிய சிறு சிறு அளவா கண்ட்ரோல் பண்ணி வெளியே விடுது. இந்த கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் தான் வாட்சினுடைய ஹேண்ட்ஸ சரியான வேகத்துல நகர வைக்குது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கை அசைவு எனர்ஜியா மாறுது, அந்த எனர்ஜி ஸ்பிரிங்ல சேமிக்கப்படுது, அப்புறமா கியர்ஸ் மற்றும் எஸ்கேப்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணி டைம காட்டுது. இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்சினுடைய டெக்னாலஜி. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

101.01 நேர்கள் இப்ப கேட்டது இதயம் முரளி பிலிம் சாங். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின்

0: நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்ல இருக்கு நமக்குபுரி FM 101 உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும் 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். வாங்க ஜாலியான பாடல்களை கேளுங்க, ஹாப்பியா இருங்க. குமரி FM 101 உங்க நியூஸ் ஆன் ஏர் மொபைல் போன், உங்க போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப் எடுத்து அதுலயும் நீங்க கண்டினியூவா கேட்கலாம். இனி வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:40 நேர்களே, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம்வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 7 2 2 இணைப்பு எண் 0465 2 கைபேசி எண் 890 3 2 5 7 0 3 9 நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். குமரி எஃப்எம்மிற்கு காலை வணக்கம்.
4: வணக்கம். சொல்வது யார் ஐயா?
5: நான் வன்னியர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலிருந்து பேசுகிறேன் மேடம். எப்படி மேடம், நல்லா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம்.
5: நன்றி மேடம். நான் எனக்கு இந்தியன் படத்துல இருந்து

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 260-0240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903252309. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஹலோ,
2: வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. ரஹிமாமா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
1: இன்று மாலை 5:30
2: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
2: சிறப்பு நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் உலா வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:17. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நம்ம இளங்கு குலசேரத்திலிருந்து பேசுறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லதானே? சரி, உங்களுக்கு குமரி பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில் என்ன பாடல் வலம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
1: தசோதரம் படத்திலிருந்து முகுந்தா முகுந்தா.
0: அந்த பாடல் இது உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி, நன்றிமா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், சொல்லுங்க. அந்த பாடல் ஏதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: நிறைய இருக்கு மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: நிறைய இருக்கு ATM கம் டெபிட் கார்டு மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 11:00 காட்டாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8903257309. 10 வரை வளமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடலை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு மகிழலாம். நேரம் 9:32. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு பாடும் பறவைகள் படத்தில் இருந்து கீதவாணி அந்த பாடல்.
2: இது உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தந்தை விருப்பவாளை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
1: ஹலோ மேடம், ராணி பாரசாலிலிருந்து பேசுறேன்.
0: ராணி அம்மா பாரசாலையில இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும் அம்மா?
1: கவரிமான் படத்துல இருந்து பூ போலே உன் பொன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா, அந்த பாடல்.
0: இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: போயாதது கடலை மட்டுமல்ல, நமது குமரி பண்பலை 101 தான். நேர்களை, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 890-3-2-5703-9. நேரம் 9:42:30. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி விடை நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்களுக்கு மறுபாண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன பாஸ், ட்ரீட்டா? போ
2: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
2: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
2: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
2: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
2: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:49. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம், குமார் பேசுறேன்.
0: உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
3: படம் வந்து பாடுவானம் பாடி, பாடல்கள் வந்து நான் ஒரு டிஸ்கோ டான்சர்.
0: அந்த பாடல் ஏதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். நேர்லே குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: அம்மா, வானத்தை போல படத்துல இருந்து எங்கள்
0: அந்த பாடல். இது உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி அம்மா.
1: நன்றி.

0: கேட்டேந்திரன் பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்கள் நேரில் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம். சென்னையில் இருந்து
1: வணக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத்தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. உங்கள் உணர்வுகளோடும் உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் இது நம்ம நாகர்கோவில் ரேடியோ.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி. கற்றது கை மண்ணளவு அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். இந்த உலகத்துல கற்க வேண்டியது ரொம்பவே இருக்கு. கற்க கற்க நம் வாழ்க்கையினை மேலும் சிறப்பாக்கி கொண்டே இருப்பவை இந்த புத்தகங்கள். புத்தகங்களே தினமும் வாசிக்கிற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமது இனத்தை நோக்கி செல்லும் பயணம் ரொம்பவே தெளிவாக இருக்கும். வாசிப்பு பழக்கம் நம்மை மேம்படுத்தும், சிறந்த முடிவுகளை எடுக்கும் திறனை வளர்க்க கூட செய்யும். புத்தகம் எடுத்து படிக்க நேரமில்லாத சூழ்நிலை பலருக்கு

0: நிலவினாலும் கூட குமரி பண்பலை 101 வாரந்தோறும் புதன்கிழமை காலையில் 10:02 உங்களிடம் சிறந்த புத்தகங்களின் கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்கிறது வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியின் வழியாக. இன்னைக்கு நாம வாசிப்போம் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தை.
1: ஆமாம், இது வந்து கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. இது வந்து நம்மை நாமே வந்து உணர்வதற்கான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அவர் வந்து உணர்ந்ததை நமக்கு தந்திருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட உள்ள மோசமான உணர்வுகளை வந்து விட்டுட்டு நல்ல ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி தந்திருக்காரு. இது வந்து நான் இந்த புத்தகம் தந்திருக்கதே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடையும் உங்கள் கூட ஒரு அன்புனாலையும் உங்ககிட்ட வந்து ஒரு பரிவுனாலையும் தான் நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போமே, நமக்கு எதாவது இதில் தேவைப்படுமே தான் நம்மளும் இதை படிச்சுட்டு இருக்கோம். சரி, அது வந்து இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
0: இப்போ ஒரு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான நபர்களோட ஒரு 10 பேரோட பேரை எழுதுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் ஒரு 10 பேரோட பேரை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறோம்னா, இப்போ நேர்கள் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இல்லை எல்லாருமே எழுதட்டுமே, எழுதும்போது அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சொந்த பேர்
1: வராது,
0: சொந்த பேரா? அதாவது யோசிப்போம், நல்லா யோசிப்போம், யாரோட பேரை எழுதலாம், நல்ல ஃப்ரெண்ட் யாரு, நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்க யாரு, அந்த லிஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரும், அந்த நேம் எல்லாம் வருமா? அதுல வந்து உங்க பேரை எப்பவாவது நீங்க எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த தான் இன்னைக்குள்ள டாபிக், உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான்.
1: அதாவது வாழ்க்கையில இருந்து நம்ம பலரையும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை ஏற்றுக்கிடுவோம். அவங்களோட விருப்பங்கள், அவங்க கருத்துக்கள், குணங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி அவங்கள்ட்ட பழகணும், சிலர் வந்து இவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. சிலர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நாம ஏற்றுக்கிட்டுறோமா, நம்ம ஏத்துக்கிட்டோமா அப்படிங்கிறத பெரிய க்வெஸ்சன் மார்க். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நினைச்சு வருத்தப்படுறோமே தவிர, அடுத்தவங்க கூட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறோமே தவிர, அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம கூட ஒப்பிட்டு பாக்குறோமே தவிர, நாம வந்து எப்படி இருக்கிறோன்ட்டு நம்ம வந்து ஒரு நாளுமே வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நம்ம வந்து அடுத்தவங்க கூட கம்பேரிசன் நம்ம வாழ்க்கையினாலே வாழ்க்கை. இப்போ நம்ம பேரை எழுதி, இப்போ என் பேரை எழுதுறோம்னு வைங்களா, கலைமகள் எழுத கம்பாரிசன் போட்டாலே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாம. நீங்கள் நீங்களாகவே இருப்பது தான் உங்கள் தனித்துவம். வானத்தில் வந்து நிலவும் சூரியனும் ஒன்று அல்ல, ஆனால் ரெண்டும் வந்து தங்களுக்கான நேரத்தில் வந்து ஒளி தருது, ஒரே டைம்ல வராது இல்லையா. அப்ப இப்ப நிலவு வந்து சூரியனை பத்தி ரொம்ப பிரகாசமா இருக்கியே, நீ நானும் காலையில வரலன்னா வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி நீ நைட்டு நல்லா குளிர்ச்சியா இருக்கே, நானும் உன் இடத்துக்கு வரேன்னு சொன்னா வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி நம்ம இப்ப சூரியனை நினைச்சு பார்த்தோம்னா, அது வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நம்ம தனிமையா இருக்கமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற எல்லாருக்குமே இது ஒரு விஷயம்தான். என்னன்னா, அது தனித்து இருக்கு, ஆனா எல்லாருக்கும் பிரகாசம் தருது, எல்லாரும் விரும்புற ஒரு ஆளா இருக்கு. வெளிச்சம் எப்ப வருதுன்னு தானே நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஒரு தனித்திறமை தானே, தங்களுக்கான நேரத்துல வந்து அது ஒளி தருகின்றன. அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு, ஒரு தனிப்பாதை இருக்கு, ஒரு தனித்துவமான பயணம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நீங்க நேசிங்க, போது அதை லவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு இருக்கும் குறைகளை உணர்ந்து அவற்றை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஏற்றுக்கொள்வது என்பது உங்களிடம் எந்த குறையும் இல்லை என்று நினைப்பது அல்ல, குறைகளோடும் நிறைகளோடும் என்ன நானே புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நான் தானா வளரக்கூடிய காட்டு மரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிறந்த மனிதரா வாழ தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகான ஒரு சிந்தனையை தரக்கூடிய புத்தகம் தான் நம்ம கையில இருக்குல்ல.
0: நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை, நல்ல அதிர்வுகள் இருந்தாதான் நமக்கு நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் நிறைய டாபிக் வந்து இருக்கு, அல்லது இந்த டாபிக்கை படிச்சுட்டு இருக்கோம். அதாவது எல்லா சமயத்திலயுமே மற்றவர்களுக்கு நீங்கள் முக்கியமானவராக இருக்க மாட்டீர்கள், கரெக்டான கேட்டு கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கோம், ஒரு வாரம் நல்லா பேசுறாங்க, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நாட்கள் நட்பாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒன்னு அது அந்த கருத்து வேறுபாடு வருது. இதே இது நம்மளும் நமக்கு பிடிக்கும் போது அது எப்பவுமே மாறாது இல்லையா?
1: அடுத்தாலே நம்ம சொல்லுவோம், என்ன ஆணி கலந்துட்டுன்னு தெரியல, ஒரு வாரமா வந்து ஒழுங்கா பேசல, ஏதோ ஸ்க்ரூ கலண்டுட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம சாதாரணமா பேசும்போது.
0: அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு நம்மளே பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது, சுயநேசம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ அது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி நிறைகளோடும் குறைகளோடும் நம்மளை ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது. இப்போ வந்து நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்க ஒரு பையனும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சிறந்திருக்க

0: பையனை பார்த்தா ரெண்டு பேருக்கு தனி திறமை இருக்கு. இப்போ படிப்புல இருக்கிறவன்ட்டு அந்த பையன் போய் நீ ஸ்போர்ட்ஸ்ல இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திறமை வந்துட்டு இல்ல. அதே மாதிரி எல்லாருக்கிட்டே ஒவ்வொரு திறமை இருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கோங்க. கடவுள்கிட்ட திறமையை வந்து அப்படியே ஏத்துக்கோங்க அப்படிங்கறதுதான். அதாவது உங்களுடைய சொந்த ஆதரவாளராக மாறுங்கள். அப்ப நமக்கு யாரும் ஆதரவாளர் வேற யாரும் தேவையில்லை, நம்மவே நமக்கு நாமே ஆதரவாளர் அப்படின்னு தான். உங்களுடைய தேவைகள் முக்கியமானவை, எனவே அவற்றை நிறைவேற்ற தொடங்குங்கள். மற்றவர்களை சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லுங்க நீங்க.
1: இல்ல இப்போ மற்றவங்களை சார்ந்திருக்காதீங்கன்னு சொல்றது வந்து முக்கியமான விஷயம் தான். இப்ப வந்து சிலர் வந்து இந்த மற்றவங்களை சார்ந்திருக்க கூடாது, நமக்கு நாமே நம்ம பெரிய இவங்கன்னு சொல்லிட்டு சில ஆணவமா வந்து சிலர் பேசுவாங்க இல்லையா. அதுவுமே கூடாது அப்படிங்கிறாரு. ஒரு அரசர் வந்து அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய கர்வம், நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றிட்டாரு பெரிய அரசர். அப்போ என்னன்னா ஆணவத்துல வந்து என்னன்னா கொஞ்ச நாளாக அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசுறதுலயே வந்து அவர் வந்து முக்கிய குறிக்கோளா இருந்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு துறவி வராரு. அவர் வரதை கண்ட உடனே ஏதோ ஒரு விலங்கு பேரை சொல்லி அந்த மாதிரி நீங்க நடந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னோன்னு துறவி சொல்றாரு. துறவி வந்து சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி, நான் அப்படிதான் நடந்து வரேங்க மாதிரியே
0: வந்துட்டாரு.
1: அப்ப வந்து மன்னா என்ன என்ன பாக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விலங்கு மாதிரி நான் நடந்து வர மாதிரி இருக்கு, ஆனா உங்களை பார்த்தா நான் வணங்கக்கூடிய ஞானி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே மன்னர் கேட்காரு, நான் உங்களை இவ்வளோ இழிவா இவ்வளவு தரைக்குறைவா உங்களை பேசின பிறகும் நீங்க வந்து ஏன் வந்து என்னை நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பாக்குற எல்லாமே வந்து ஞானிகள் மாதிரி தான், நான் உயர்ந்த எண்ணத்தோட தான் எல்லாரையும் பாக்குறேன். நம்ம எப்படி பிறரை பாக்குறோமோ முதல்ல நான் என்ன நான் வந்து ஞானியா உணர்றேன், அதனாலதான் நான் அடுத்தவங்களை நான் அப்படி நினைக்கிறேன். நீங்க உங்களை நீங்க எப்படி உணர்றீங்களோ அது போல அடுத்தவங்களை உணர்றீங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே மன்னருக்கு வந்து அதுல வந்து அவர் வந்து குத்தி காட்டி தான் பேசுறாரு. மன்னருக்கு வந்து அப்பதான் புரியுது, நம்ம வந்து நம்மளை விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துல ஆழமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது. அதுதான் வந்து நம்ம வார்த்தையில வந்து எப்பவுமே வந்து தெளிவு இருக்கணும்னு சொல்றது.
0: அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, மற்றவர்கள் நம்மை பற்றி எவ்வாறு உணர்கிறார்கள் அப்படிங்கறது அக்கறை கொள்ளதான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, அது மற்றவர்கள் மெச்சக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்து பார்த்து செய்யறதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு என்ன தேவை இருக்கு, உனக்கு என்ன இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது வந்து அப்படி தவறிடும் அப்படின்னு. உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படணும், இல்ல நமக்கு ஒரு வெகுமதி கிடைக்கணும், இல்ல ஒரு நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும், நம்ம இப்படி பண்ண நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், இப்படியேதான் போயிட்டே இருக்கீங்களே தவிர மற்றவர்கள்ட்ட நீங்க அவங்களை நிரூபிக்கிறதுக்காக போராடுறீங்களே தவிர யார்கிட்ட நிரூபிக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே இவ என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும் அப்படிங்கறதான் விஷயம்.
1: எனக்கு நான் தான் ராஜா
0: ராஜா. மற்றவர்களை திருப்திப்படுத்துவதிலும் நம்முடைய மதிப்பை நிரூபிப்பதிலும் நாம் தொடர்ந்து முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரை என்னதான் முடிவற்ற பயணமா தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வாழ்க்கை முழுமையே இருக்கான். அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதாவது அடுத்தவங்க நம்மள வந்து புகழணும் இல்ல பாராட்டணும் சூப்பர்னு சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே போயிட்டு இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, இல்ல உங்க மனசுக்குள்ளாடியே கேளுங்க, எதுக்காக இப்படி ஓடணும், அதுல என்ன விஷயம், என்ன ப்ராஃபிட் இருக்க போகுது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம், உங்களுக்காக நீங்க வாழுங்க, உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கறதுதான் விஷயம். அதாவது அன்பு மற்றும் பரிவின் சக்தி அளப்பரியது. மற்றவர்களிடம் அன்பையும் பரிவையும் பகிர்ந்து கொள்ளும் போது இந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியும். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். நம்மிடமும் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் நல்ல விதமாக உணர்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்க தொடங்குங்கள் அப்படின்னு. அதாவது நம்மை நாமே நேசிக்கணும், நம்மை நாமே ஏத்துக்கணும். முதல்ல அடுத்தவங்க கூட ஒப்பிடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க பேச்சு, அடுத்தவங்க எப்ப சொல்லுவாங்க நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க கூடாது.
1: நம்மை நாமே நேசிக்கணும்னா நம்ம வந்து நம்ம அழகா இருக்கணும், நம்ம அழகான உடை அணியணும், அழகா சிரிக்கணும், இதுதான் கிடையாது. நம்ம வந்து நேசிக்கணும்னா முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நிக்கலாம். நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம போய் எதுக்கு நிக்கிறோம், நம்ம அழகா இருக்கிறோமான்னு பாக்குறதுக்கு தான். நம்ம வந்து நம்மளை அழகுபடுத்திக்கிறது.
0: இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்ணாடிக்கு முன்னாடி நல்லா இருக்குல்ல, கண்ணாடி முன்னாடி நின்று
1: ரைமிங்
0: கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம வந்து இந்த நம்பிக்கை ஊட்டும் வரிகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சில எழுதி போட சொல்லுவாங்க.
0: அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம கண்ணையே நமக்கு சிலரால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அழகுபடுத்திக்கிறது வேற விஷயம், அதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுப்பான். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம முகத்தை நம்ம கண்களையே நம்மளால வந்து சில நேரம் வந்து நிறைய நேரம் பாத்துட்டு இருக்க முடியாது.
1: இவ்வளவு அழகான உருவம்
0: கிடையாது, அப்படி கிடையாது. அது வந்து அப்படி நின்னு பார்க்கும்போது தெரியும் நமக்கு சில விஷயங்கள் வந்து.

0: ஞாபகம் வரும். சில அதாவது தன்னம்பிக்கை கூட்டு வரிகளை வந்து அந்த டைம்ல என்னால முடியும், காலையில தினமுமே செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியை கூட சொல்லியிருக்காங்க. இப்போ வேலைக்காக தேடிட்டு இருக்க இளைஞர்களா இருந்தாலும் சரி, படிக்கிற இளைஞர்களா இருந்தாலும் சரி, நம்மால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம கண்ணை பார்த்து நம்ம பேசும்போது அந்த தன்னம்பிக்கை வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே வந்து கண்ணாடி நமக்கு மூணு பாடம் சொல்லுதான். என்ன பாடம் சொல்லுதா? நம்ம முகத்துல வந்து ஏதோ அழுக்கோ கரையோ பட்டிருந்தா கண்ணாடியில வந்து அது தெரியும். அந்த கரையை வந்து கண்ணாடி வந்து நமக்கு என்ன செய்யாது, என்ன செய்யாது, அது வந்து தொடச்சு விடாது. ஒண்ணு அந்த கரையை பெருசாக்கவோ இல்லாட்டா அதை வந்து தொடச்சு விடவோ செய்யாது, அது உள்ளது உள்ளபடி காட்டும் அப்படிதானே. அதே போல இப்ப நம்ம நம்ம கிட்ட நம்ம கூட உள்ளவங்கள்ட்டயோ இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையோ நம்ம உள்ளது உள்ளதுபடிதான் சொல்லணும். என்னட்ட என்ன குறை இருக்கு, இவங்கள்ட்ட என்ன குறை இருக்குன்னு அதை கூடியோ குறைச்சோ இல்லாட்டி சொல்லுவாங்கல்ல துரும்ப தூணாக்கவோ அப்படி சொல்லுவாங்கல்ல, இரும்ப துரும்பாக்கவோ கடுக மலையாக்கவோ அந்த மாதிரி பெரிய ரொம்ப பெருசா இது காட்டாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுங்க. உங்ககிட்ட நம்மளுடைய அழகு எப்படி, நான் இப்படிதான் அப்படிங்கறத கண்ணாடிக்கு முன்னாடி நீ நிக்கும் போது உன் குறையை காட்டுகிறது. நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும், அந்த பக்கம் நீ இருக்க மாட்டே. அதே போல் மற்றவரின் குறைகளை அவர்களிடம் நேரடியாக சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால பேசக்கூடாது, நேரடியாக தான் சொல்லணும் அவங்ககிட்ட, முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது. இதுதான் கண்ணாடி தரக்கூடிய ரெண்டாவது பாடமும். மூணாவது என்ன சொல்லுனா, ஒருத்தருடைய முகக்கரைய கண்ணாடி காட்டினதுனால அவர் கண்ணாடிக்கு மேல நீ என் குறைய காட்டிட்ட, அதனால நான் நீ உன்னே பார்க்கவே மாட்டேன்னு உடைச்சிட்டாருன்னு வைங்களேன், கோவமா எரிச்சலா படுறாரா, படுவோமா, அப்படி நம்ம படுவோமா, பட மாட்டோம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அதே போல நம்ம அதே போல நம்ம கிட்ட உள்ள குறைகளை யாராவது நம்ம கிட்ட சுட்டி காட்டினா அவங்க மேல வந்து நம்ம கோபமோ எரிச்சலோ படாம நன்றி சொல்லணுமோ, சரி நீ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் அதை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்னு அதை திருத்திக்கிடணுமா. இதுதான் கண்ணாடி நமக்கு தரக்கூடிய பாடம்.
0: மூணு பாடங்கள் சொல்லியிருக்கீங்க.
1: இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்னா, இது மேல கண்ணாடி முன்னாடி நிக்கும் போதெல்லாம் இது மூணு பாடம் இருக்குன்னு நினைக்கணும்.
0: அதுதான் அழகா சொன்னீங்க. அதாவது கண்ணாடிய வந்து கண்ணாடி நம்மளோட குறைகளை நம்ம முகத்துல இருக்க ஒரு கரையாகட்டும் அதை காட்டும் போது அதுகிட்ட நம்ம கோபப்படுறது இல்லை, நம்மளதான் அதை திருத்திக்கிறோம், அந்த கரையை வச்சு நம்ம தான் தொடச்சுக்கிறோம். அதை வந்து கண்ணாடி துடைக்க வேண்டிய அவசியம் இல்ல, கண்ணாடியை வந்து குறை சொல்றதுக்கும் அவசியம் இல்ல, உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதே இது ஒரு மனிதர் வந்து நம்ம கூட பழகுறவங்க வந்து சொல்லும் போது என்ன பண்றோம்,
1: கோபப்படுறோம்,
0: கோபப்படுறோம், உள்ளபடியே உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய சொந்த நலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறத விஷயம்.
1: நேர்களுக்கு வந்து நிகழ்ச்சியில ஒரு இடைவேளை கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாமா?
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: VMAC, MFAC,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
6: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெக்ஸ்கிங் எழுதிய நல்ல வாழ்க்கை நல்ல அதிர்வுகள் அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். உங்களை உங்களோடு மட்டும் ஒப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் படிக்க இருக்கோம். மற்றவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றை கண்டுகொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை பற்றியது அல்ல, அது உங்களை பற்றியது. மற்றவர்களுடைய பாதையின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களுடைய சொந்த பாதையின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய பயணம் அங்குதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு.

0: குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல உங்களை மற்றொரு கொண்டு ஒப்பிடாமல் இருப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனா வந்து அது முடியும்,
1: அது ரொம்ப கட்டம்தான்.
0: கடினம்னு சொல்லியிருக்காங்க, இல்லையா கடினம்.
1: அதாவது இது வந்து ரெண்டு மரம் வந்து பேசி, நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் அந்த கதை. ரெண்டு மரம் வந்து பேசிட்டு, ஒரு மரம் வந்து ரொம்ப நேரம் அழகா பாக்குறதுக்கு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அழகான மரம், எல்லாரும் அதுகிட்ட போய் இருந்தா வந்து இப்ப செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் இப்ப போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க போல. இன்னொரு மரம் வந்து அதோட கிளைகள் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அந்த வளைஞ்ச மரம் வந்து எப்பவும் பக்கத்துல இருக்க மரத்தை பார்த்து சொல்லுமா, எவ்வளவு அழகா இருக்க நீ, நான் தான் இப்படி வளைஞ்சி வளைஞ்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. ரொம்ப கஷ்டப்பட்டு சோகமா எப்ப பார்த்தாலும் சோகமா பேசிட்டே இருக்குமா. உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, தோட்டக்காரர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வீட்டில் வந்து பேரம்பேத்தி எல்லாம் வராங்க. அந்த அவர் தோட்டக்காரர்ல அந்த வீட்டுக்காரர் வந்தவுடனே பேரம்பேத்தி விளையாடுறதுக்காக அந்த மரத்தில் அந்த வளைஞ்சிரு கிளைகளில் ஒரு நாலு ஊஞ்சல் கட்டுறாரு. கட்டினோடனே எப்போ பார்த்தாலும் அவருடைய பேரம்பேத்திகள்லாம் மகிழ்ச்சியாக அந்த மரத்தில் தான் கூடி நின்னாங்களே தவிர இந்த நேராக நின்ன மரத்தில் போகவே இல்லை. ஸோ இதை பார்த்த வந்து இது அப்போதான் இந்த வளைஞ்ச மரத்துக்கு புரிஞ்சுதான், நேராக இப்படி கிளைகள் எனக்கு இருந்திருந்துன்னா இந்த குழந்தைகள்லாம் என்கிட்ட வந்திருக்குமா அப்படின்னு அப்போ வந்து தோணிச்சான். தோணிட்டு சொல்லி தன்னைதானே நினச்சிக்கிட்டான், நம்ம வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணியே நம்ம வாழ்க்கையை இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போய் ரொம்ப சோகத்திலே அடிக்கடி இலைய வேற நம்ம உதிர்த்துட்டோம், அது பாரு அது அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அது புரிஞ்சுக்கிட்டு தான். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவத்தை நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு இதோட உண்மை. அப்படிதானே, நம்மகிட்ட என்ன தனித்துவம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு ஏத்துக்கிடணும். அடுத்தவங்க மாதிரி நம்ம இல்லையே, அவங்கள மாதிரி பேரை கூட சிலர் யோசனை பண்ணுவாங்க, நமக்கு அழகான பேர் வைக்கலையே அடிக்கடி சிலர் வந்து எங்க உறவினர் ஒருத்தர் வந்து நான் சொல்றேன் கேளுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பேர் இப்ப ஒரு முத்துன்னு, ஏன் முத்து நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. அதாவது அந்த பேர் அடிக்கடி வந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சொல்லலாம், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு வேர்டே நம்ம பேர் அப்படிங்கிறது. நம்ம பேர் அடிக்கடி நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து சில சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீ திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நல்ல விஷயத்த சொல்லி சொல்லி பார்த்தேன்னா அது அப்படியே ஆகட்டும்னு உனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை நல்லபடியாக நம்ம சிந்திச்சிடு, நான் நல்லவ நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னுடைய குணம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்றோம். அடுத்தவங்க கூட நம்ம போட்டி போட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஒரு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து தனித்தனியான பயணம் தான் எல்லாத்துக்கும் கூட, அதுல போட்டி பொறாமையின்றி வாழ்வமே அப்படின்னு சொல்றாரு.
0: அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே என்ன பாக்குறோம் அப்படின்னா, பெற்றோர்களை பார்த்து கூட சில பழக்கங்களை படிச்சுக்கிறோம் இல்லையா. அதாவது தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கத்தை குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சில விஷயங்களை வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறவங்க இல்லையா, அதுலேருந்து கூட கத்துக்கக்கூடும். அதனால நம்ம வந்து குழந்தைகள் வளர்க்கும் போதும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் பேசியிருக்காங்க, சமூக ஊடகங்கள் பத்தியும் பேசியிருக்காங்க. இப்போ தற்போதைய சூழல்ல சரி, இப்ப இந்த ரொம்பவே பெருகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறது அப்படிங்கிறது. அதுல வந்து ஏதோ டெய்லி ஒன்று நம்ம போடணும், அதுவும் எப்படி போடணும், சும்மா இல்ல சூப்பரா அட்டகாசமா பார்த்தாலே வாவுன்னு சொல்லணும்
1: என்ன சொல்லிருக்காங்க.
0: சில சமயங்கள்ல உறவை முறித்துக் கொள்ள, அதாவது அவங்களுக்குள்ளாடி பிரிவுதான் ரொம்ப மனக்கசலப்பு இருக்கிறவங்களும், ஆனா ஸ்டேட்டஸ் போடும்போது எப்படி போடுறாங்களா, அன்பான தம்பதியர் போன்று தோற்றம் கொள்கின்ற புகைப்படங்கள்ல வந்து
1: சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜாலியா இருக்க மாதிரி போட்டா அடுத்தவங்க வந்து ஜாலியா இருக்கான்னு நினைப்பாங்க, அதனால எப்பவும் கஷ்டமான ஸ்டேட்டஸ் போட்டாங்க.
0: இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் மனக்கசப்புலதான் இருக்கிறாங்க, இருந்தாலுமே வந்து வந்து அன்பா இருக்கிற மாதிரி புகைப்படம் போடும் போது இதே பார்த்துட்டு அவங்களுடைய உறவு ரொம்ப அற்புதமா இருக்கே, நம்ம அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒப்பிட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம திரைக்கு பின்னால் உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத யோசிங்க, இதுதான் உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. கண்ணால் காண்டதும் திருக்கி பின்னாடி அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவங்க நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால நம்மளோட மோசமா இருக்கலாம் இல்ல நம்ம நல்லா இருக்கணும், அது வந்து அது அவங்கவங்க வாழ்க்கை விஷயம் இல்லையா. அது நமக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி யாரு கூட ஒப்பிட்டு கொள்ளாதீர்கள். அந்த மரத்தை சொன்ன மாதிரிதான் நேராக இருக்கிற மரம்

0: விஷயத்துக்கு யூஸ் ஆகும், வழிஞ்சிருக்கிற மரம் சில இதுக்கு யூஸ் ஆகும்ல.
1: ஒரு விதை வந்து இன்னுமே மண்ணுக்குள்ள இருக்குன்னு, ஒரு விதையை விதைக்கிறோம் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு, அது வளரலன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒருவேளை வேர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கலாம், வேர் வளர்ந்ததுக்கு பின்னாடிதான் அது வரலாம். அது போல நமக்கான முயற்சிகள் வந்து அடுத்தவங்களும் அடுத்தவங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிட்டு நமக்கு கிடைக்கலையேன்னு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்றதை விட்டுறணுமா. அதனால ஃபீல் பண்றதை விட்டணும், ஆனா முயற்சி செய்யறதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் ஆக கூடாது அப்படிங்கறதுதான் இதோட.
0: அதை ஒப்பிட்டு பார்த்து பார்த்தே நம்ம ஆற்றல் வந்து வேஸ்ட் ஆகுது, நேரம் கூட வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி.
1: இன்னைக்கு ஒரு டாபிக் கூட நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கலாம், எப்படின்னா என்னிடம் இருக்கும் எந்த ஒரு நல்ல குணத்தை இன்று நான் பாராட்டப் போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து டெய்லி வந்து பாராட்டிக்கிட்ட கூட நம்ம செய்யலாம். இதுக்கான பதில் என்னவா இருக்கும், நம்ம வந்து இப்படி நம்ம நம்ம கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, நம்ம வந்து ஒரு புன்னகையை காட்டுவோம். கண்ணாடி போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு ஒரு புன்னகை நமக்கு வரும். அதான் அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டு வாழ்றது நல்லதுதான் அப்படிங்கிறாங்க.
0: வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேயர்களே. இன்னைக்கு வெக்ஸ்கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சோம். அது வந்து கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அந்த நம்பிக்கையோட விடைபெறும் தோழிகள்
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:32. திரை இசை ஆரம்பமாகிறது. முதலாவதாக சிவராஜா திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் வர் குரல்களில் யுகபாரதியின் வரிகளுக்கு டி இமான் அவர்கள் இசை

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 காற்றாடி தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, DMARC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: திரு இசையில் இனிவரும் பாடல் சுரா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ரீட்டா குரல்கள். கபிலனின் வரிகளுக்கு இசை மணி சர்மா.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்களை நீங்கள் கோட்டரசு கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசை பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. பாடியிருப்பவர் கார்த்திக், இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நாமுத்துக்குமார்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இதை செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மறுபகல் 11:30 குமரி பண்பலையுடன். இதில் பிறருடைய கருத்தை மதிப்பதற்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிற உங்களுடைய எண்ண கருத்துக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண கருத்துக்கள் தோன்றலாம். உங்களுடைய எண்ண கருத்துக்களை குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 04-652, கைபேசி எண் 8903-2570-309. திரையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சுந்தரபாண்டியன். பாடலை பாடியிருப்பவர் ஆனந்த் அரவிந்தாக்ஷன், இசை என் ஆர்
1: ரகுநந்தன். அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல இவ பேசி சிரி பாண்டி.

திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து. புஷ்பவனம் குப்புசுவாமி, மாணிக் விநாயகம், நவீன், பிரேம்ஜி, பிரியா ஆகியோர் பாடியிருப்பது. இசை தேவி ஸ்ரீபிரசாத்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரமுற்பகல் 11:03. இசை ஒரு பக்கம், இனிமை ஒரு பக்கம். நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101 எப்போதும் உங்க பக்கம். இது ஹாப்பினஸோட செலிப்ரேஷன் நேரம்.
2: காற்றாடித்தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE ஸ்கூல் காற்றாடித்தட்டு.
3: சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடித்தட்டு
4: பசுமை வளாகத்தில் திறமையும் அனுபவமும் உள்ள ஆசிரியர்கள் போதிக்கும் உலகத்தரமான கல்வி,
3: மாணவர்களின் திறன் வளர்க்கும் யோகா, பரதநாட்டியம், மியூசிக், கராத்தே உள்ளிட்ட பயிற்சிகள்,
4: சிந்தனை திறன் வளர்க்கும் நூலகம் மற்றும் ஆய்வகங்கள்,
3: சிறப்பான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள். உங்கள் செல்ல குழந்தைகள் ஒழுக்கத்துடன் பண்பாட்டையும் வளர்க்கும் கல்வி பெற்றிட
5: ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடித்தட்டு.
4: விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் பெற அழையுங்கள்.
3: போன் 7338144 75.
5: கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி
3: ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடித்தட்டு
4: பசுமை வளாகத்தில் திறமையும் அனுபவமும் உள்ள ஆசிரியர்கள் போதிக்கும் உலகத்தரமான கல்வி,
3: மாணவர்களின் திறன் வளர்க்கும் யோகா, பரதநாட்டியம், மியூசிக், கராத்தே உள்ளிட்ட பயிற்சிகள்,
4: சிந்தனை திறன் வளர்க்கும் நூலகம் மற்றும் ஆய்வகங்கள்,
3: சிறப்பான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள். உங்கள் செல்ல குழந்தைகள் ஒழுக்கத்துடன் பண்பாட்டையும் வளர்க்கும் கல்வி பெற்றிட
5: ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடித்தட்டு.
4: விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் பெற அழையுங்கள்.
3: போன் 7338144 75.
5: கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி.
2: வணக்கம் அன்பு நேயர்களே. பள்ளி மாணவர்களுடைய குறும்பு பாடல்கள், மழலை மொழி என நேயர்களை கவரும் இந்த நிகழ்ச்சி பேசுங்க மக்களே பேசுங்க.
6: பேசுங்க மக்களே பேசுங்க.
2: இறை வணக்கம் பாட போறது யாரு? ஓடி வாங்க. எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, வரீங்களா? பேரு சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்க.
7: முத்துலட்சுமி 7th.
8: அனன்யா 7th.
2: இறை வணக்கம் பாடுவோமா?
9: கைத்தல நீரை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய கரிமுக.

0: திருப்புகழில் தொடங்கியிருக்காங்க.
1: நிச்சயமா ரொம்ப அருமையா பாடினாங்க.
0: பேரு சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்கம்மா.
2: முத்துலட்சுமி, 7th.
0: முத்துலட்சுமி, இப்ப எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: நவராத்திரியின் சிறப்பு. வணக்கம். நவராத்திரி என்பது 9 இரவுகள் கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். தீமையை நன்மை வென்றதை கொண்டாடும் நாள். மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் செய்து 10th நாளில் வெற்றி பெற்றார். போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரி என்றும் 10th நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம். முதல் 3 நாட்கள் துர்கையை வழிபட மனதில் தைரியம் வளரும். அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியை வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை பூஜிக்க கல்வி வளர்ச்சி மேம்படும். நவராத்திரியில் வீட்டில் கொலு பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்வர். 9th நாள் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் நடைபெறும். 10th நாளான விஜயதசமியில் தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி தரும் நாளாகும். இந்த நவராத்திரி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வழங்கட்டும் என பள்ளியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க இல்லையா? பேர் சொல்லுங்கம்மா.
3: மித்ரா.
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
3: நர்சரி கங்கா.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
3: கதை.
0: கதையா? ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லுங்க கேக்கலாம்.
3: வணக்கம்.

0: குட்டி பாப்பா ரொம்ப ரொம்ப அழகா சுட்டித்தனமா கதையை முடிச்சிட்டாங்க. பேர் சொல்லுங்கம்மா.
1: ஹெரோதியஸ்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: எஸ்கேஜி மகாநதி.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: சிங்கம்.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
1: சிங்கம் ஒரு காட்டு விலங்கு, இது காட்டு ராஜாவும் அழைக்கப்படுகிறது. ஆண் சிங்கம் பெண் சிங்கம் என இரண்டு வகை உள்ளது. இது பூனை இனத்தில் சேர்ந்தது. ஆண் சிங்கத்தை எடை சுமார் 150 முதல் 250 கிலோ இருக்கும். பெண் சிங்கத்தை எடை சுமார் 120 முதல் 150 வரை இருக்கும். இவை மான் பண்டி போன்ற மிருகங்களை வேட்டையாடி உணவாக ஊடும். பொதுவாக பெண் சிங்கங்களை வேட்டையாடும். முறை வேட்டையாடிப்பின் பல நாட்கள் பின்னதாம் சிங்கம் வேட்டைக்கு செல்லும். இவை ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா காட்டு பகுதியில் காணப்படுகிறது.
0: சிங்கங்களை பற்றி சூப்பரா சொல்லிட்டாங்களே. சிங்க ராஜாவே வந்து அப்படியே பேசினது மாதிரி இருந்தது. அடுத்து ஒரு குட்டி பாப்பா தான் வந்திருக்காங்க, பேர் கேட்டுருவோமா?
2: My name is Anshita Shree.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா?
2: SKG கங்கா.
0: என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: மியாம் மியாம் பூனைக்குட்டி.

0: நன்றி.
1: பானையை உருட்டக்கூடிய பூனையை பற்றி அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. பூனைக்குட்டி வந்தாச்சு, அடுத்தது எந்த செல்லக்குட்டி வரப்போறாங்க? யாரெல்லாம் வந்திருக்கீங்கப்பா?
2: பாலின் டெல்ஃபிரடோ 8th,
3: நவீன் நாராயணா 8th.
1: இப்போ என்ன பேச போறோம் நம்ம?
3: விழிப்புணர்வு தகவல்
1: ஸ்டார்ட் பண்ணுவோமா?
2: டேய் செல்வா, இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரே ஜாலி தான், எங்க எல்லாருக்கும் பார்ட்டி ரெடி பண்ணிட்டியா? ஆமா, எந்த ஹோட்டல் போலாம்?
3: ஹோட்டலா? அதெல்லாம் வேணாம், எங்க வீட்டிலேயே ஸ்பெஷலா அம்மா எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க, நாம எல்லாரும் வீட்டுல போய் சாப்பிடலாம்.
2: ஏண்டா, ஹோட்டல் போனா செலவு அதிகமாகும்னு வீட்லயே சமைக்க சொல்லிட்டியா?
3: அது இல்லடா, போன வாரம் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு.
2: அப்புறம் என்னவா, அதே ஹோட்டல் போய் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்.
3: டேய் இரு இரு, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு.
2: என்ன சொல்லு?
3: ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து இரவு முழுவதும் ஒரே வயிற்று வலி, வாந்தி பேதின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
2: அப்புறம் என்ன ஆச்சு?
3: பிறகு டாக்டர் கிட்ட போய் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் போட்டு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்பதான் டாக்டர் நான் சாப்பிட்ற சாப்பாடு மூலம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உணவில் சுவைய கூட்டணும் அப்படின்னு அஜினமோட்டோ மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. நான் அத்தோட முடிவு பண்ணிட்டேன், இனி முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு. இப்ப என்ன, உனக்கு பார்ட்டி தானே, உடலுக்கு கேடு விளைவிக்காத பல்வேறு சுவையான உணவுகளை அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, வாங்க போய் சாப்பிடலாம்.
2: சரி சரி, வாங்க போகலாம். என்னெல்லாம் பிளான் போட்டு வந்தேன், ஒண்ணுமே நடக்கல. நீ சொல்றதும் சரிதான், இனி நாம முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுறத தவிர்த்து விட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழியை நாம மறக்க கூடாது.
1: நிச்சயமா, நம்ம வந்து வீட்டுல வீட்டு சாப்பாட சாப்பிட்டோம்னா எவ்வளவு நன்மை அப்படின்னு பற்றி அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நேயர்களும் ஆர்வமா இருப்பாங்க. வாங்க மாஸ்டர், உங்க பேர் என்ன?
4: ஸ்ரவன்.
1: ஸ்ரவன், என்ன படிக்கிறீங்கப்பா?
4: 6th.
1: இப்ப என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
4: தேசபக்தி பாடல்
1: பாடுங்க.
4: வாழ்க வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே ஜெய ஜெய ஜெய.

0: இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே.
1: மகாகவியோட பாடல், அந்த கவிதை வரிகள் ரொம்ப அருமையா பாடியிருக்கான். பேர் சொல்லுங்கம்மா.
2: ஆதி பிரணவ்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஜேகேஜி மகாநதி.
1: எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க?
2: ராமாயணம்.
1: ராமாயண கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்கலாம்.
2: ராமாயணம். அயோத்தி நாட்டை தசரத மன்னன் ஆண்டு வந்தார். இவருக்கு மூன்று மனைவிகள், கோசலை, கைகேயி, சுமித்திரை. இவர்களுக்கு நான்கு மகன்கள், ராமன், பாரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். ராமன் மிதிலைக்கு சென்று சிவதனுசை ஒடித்து சீத்தையை மனம் புரிந்தான். பிறகு ராமன் கைகேயின் சுத்தியா ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றான்.

0: அங்கு ராவணன் சீதையை சிறையடைத்து சென்றான். பிறகு ராவணன் அண்ணன் உதவியோடு இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீட்டையை மீட்டு வந்தான். பிறகு எல்லோரும் அயோத்தியை திரும்பினார். அங்கு ராவனுக்கு முடிசூட்டு விழா. எல்லோரும் சந்தோஷமா இருந்தார்கள். நன்றி, வணக்கம். பாலும் தெளிதேடும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்க நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரைமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் பூண்டும் தா. சுக்லான் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னூப சாந்தையே. ஸ்ரீ முருகன் ஓம் பன்னீரு கருத்தாய் போட்டி பசும்புன்மா மயிலாய் போட்டி உன்னே கருணை ஆறுமுக பரம்பரலை போட்டி கண்ணீரவ நீங்க கண்ணை வார்த்தையே போட்டி எண்ணீர் கண்ணை கண்ணுள்ள இருக்கும் மாமணிய போட்டி கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனையாய மகோதேவ குமாராய சுப்பிரமணியாய தேனமா. ஸ்ரீ சரஸ்வதி ஆய கலைகள் 64 ஏய உணவிக்கும் என்னமே தூய உணப்பழிந்து போல்வாள் என் உள்ளத்தில் உள்ள இருப்பவள் நீங்க வராது இத சரஸ்வதி நமஸ்துபியம் வரதை ஹமரோபிணி வித்யாரம்பம் அபிசியாமி சித்திர்வாதம் மேசதா. ஸ்ரீ குரு குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரகா குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா.
1: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படபட படபட படபடன்னு பொறிஞ்சு அப்படியே அவ்வளவு அழகா சொல்லி முடிச்சுட்டான் குட்டி பையன். ராமாயணத்தை ரத்தின சுருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு.
2: அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா?
1: பேர் என்னப்பா?
3: அபிஷேக்.
1: அபிஷேக் என்ன படிக்கிறீங்க?
3: 6th.
1: கூட ஒருத்தர் வந்திருக்காரு, நாங்க பாக்காம விட்டுட்டோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ராகுல்.
1: ராகுல் என்ன படிக்கிறீங்க?
3: 6th.
1: சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்?
4: கைபேசி அடிமைத்தனம் மற்றும் சாலை பாதுகாப்பு.
5: ஹாய்டா, எப்படி இருக்க?
6: நல்லா இருக்கேன்டா.
5: நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா செல்லுல பாத்துட்டு இருக்க?
6: அதுவா, செல்ல ரீல்ஸ் பாக்குறேன்டா. நீ சொல்லு.
5: அடே இடே இனில்லடா, இன்னும் 2 வச்சிருந்தா நேர யமலோகத்துல போய் சேர்ந்திருப்ப.
6: ஏன்டா இப்படி கத்துற? இந்த ரீல்ஸ் பாக்க விடுடா, முதல்ல ரீல்ஸ் பாத்துட்டு அப்புறமா யமன பாக்கலாம்.
5: அட பாவி, யமனையே வெயிட் பண்ண சொல்லுவான் போலயே. அடே கொஞ்சம் கீழே பாருடா.
6: ஐயோ எவ்வளவு பெரிய பள்ளம்டா, ரீல்ஸ் பார்த்ததுல கீழே பார்க்க மறந்துட்டேன்டா. விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
5: ஊரே சேர்ந்து உனக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருப்பாங்க.
6: ஆஹா, நல்லா பஞ்சு பேசுறடா. ஆனா செல் இல்லாம 1 கூட இருக்க முடியலடா. உலகத்துல என்ன ஆகுதுன்னு அப்டேட் ஆக வேண்டாமா?
5: உலகத்துல என்ன நடக்குதுன்னு அப்புறம் அப்டேட் ஆகிக்கலாம். முதல்ல உன் முன்னால இருக்க பள்ளத்துல விழாம நீ அப்டேட் ஆகி நடடா. நேத்து கூட ஒருத்தன் இப்படிதான் செல் பாத்துக்கிட்டே போய் குப்பை தொட்டியில முட்டிக்கிட்டு அதுகிட்ட சாரி சார்னு சொல்லிட்டு போறான்.
6: ஐயோ நிஜமாகவா?
5: ஆமாடா, குறிப்பா வண்டி ஓட்டும் போது போன் பேசுறது, ஹெல்மெட் போடாம போறது, இதெல்லாம் பெரிய ஆபத்துடா நண்பா.
6: நீ சொல்றது உண்மைதான்டா.
5: ஹெல்மெட் போடுறது போலீஸ்காரங்கிட்ட இருந்து நம்ம பணத்தை காப்பாத்த இல்ல, விபத்து நடக்கும் போது நம்ம உயிரை காப்பாத்த.
6: இனி மறக்காம வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுறேன்டா.
5: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல முடிவை இப்பவே உன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்டா போட்டு விடுடா.
6: டேய் திரும்பவும் போனா?
5: சும்மா கிண்டல் பண்ணேண்டா. வா சாலையோரமா பாத்து போகலாம்.
6: கருத்து ஒன்று, வண்டி ஓட்டும் போதும் சாலையில் நடக்கும் போதும் செல்போனை பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தானது.
5: கருத்து 2, ஹெல்மெட் அணிவது காவலருக்கு பயந்தல்ல, நம் உயிரை நாம் பாதுகாத்து கொள்ள. நன்றி.
2: நம்ம வந்து கைபேசி இல்லாம இருக்க மாட்டேங்கிறோம், ஆனா அந்த கைபேசியும் எவ்வளவு கவனத்தோட நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னத அருமையா உரையாடல் மூலமா சொல்லிட்டு போயிருக்காங்க.
1: சூப்பரா இருந்தது. பேர் சொல்லுங்கண்ணா.
7: கௌசிக்ராஜன். அலைபேசி பற்றி ஒரு கவிதை சொல்ல போறேன். அலைபேசி, என்னை அடிமையாக்கிய நீ ஒரு தொல்லைபேசி. உன் செல்லால் மனித செல்லுக்கு நீண்ட ஆயுள் இல்லையே. உன் செல்லால் மனித செல்லுக்கு நீண்ட ஆயுள் இல்லையே. என்னில் ஒவ்வொரு நாழிகை பொழுதையும் தூக்கத்தையும் என்னில் பறித்ததும் நீயே. உணவும் நீரும் வேண்டாமே, நீ மட்டும் போதுமே. மூச்சு காற்றாய் நீ என்னை விட்டு பிரியாத வரைக்கும் உலகமே என் கையில், என் சுதந்திரம் உன் கையில். என் கைக்குள் நீ பத்திரமாய் நடு வீதியில் நிற்கிறேன் நிற்கதியாய் நான். என்னால் உன்னை வெல்லவே முடியாதோ. நன்றி.
2: அடடா, அலைபேசி கவிதை அருமையோ அருமை அப்படின்னு சொல்லலாம்.
1: அலைபேசி அல்லல் படுத்துறத அழகா சொல்லிட்டு போயிட்டாரு.
2: பேர் சொல்லுங்கம்மா.
8: பவிஷ்கா.
1: பவிஷ்கா, என்ன படிக்கிறீங்கடா?
8: 6th.
2: எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கம்மா?
8: நகைச்சுவையான செய்திகள்
2: சொல்லுங்க கேக்கலாம்.
8: வணக்கம். நகைச்சுவையான செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகளில் சிரிப்பையும் சுவாரஸ்யத்தையும் தரும் சில செய்திகள். திண்டுக்கல்

0: பகுதியில் காட்டு யானைகள் தென்னை தோட்டத்துக்குள் புகுந்து பல தென்னை மரங்களை சேதப்படுத்தின. கிராம மக்கள் தேங்காய் சீசன் யானைகளுக்கும் ஆரம்பம் என்று கிண்டலாக பேசினர். கோவையில் பூங்காவில் சுற்றுலா பயணியின் சிப்ஸ் பாக்கெட்டை குரங்கு பறித்து சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. வங்கிக்கு போகும் முன் யோசிங்க, வங்கி வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பால் பலர் ஏடிஎம்களில் வரிசை கட்டினர். பணம் எடுக்கவே பெரிய சாகசம். மலையில் ஆட்டோ டிரைவரின் ஜாலி வசனம், மலை இலவசம் ஆனால் ஆட்டோ கட்டணம் மட்டும் இலவசம் இல்லை என்ற ஆட்டோ வாசகம் இணையத்தில் சிரிப்பை ஏற்படுத்தியது. நன்றி.
1: ரொம்ப நல்லா சொன்னாங்க இல்லையா
2: கேசிகா? 8
1: என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: முப்பெரும் தேவிகளின் சிறப்புகள். சக்தி இல்லையே சிவமில்லை. இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கல், அழித்தல், காத்தல் என மூன்று மூல காரணமாக இருப்பது ஆதிசக்தியே. அந்த மகா சக்தியை தெய்வீக பெண்மையை 9 இரவுகள் 10 பகல்கள் என நாம் கொண்டாடி மகிழும் திருவிழா ஆகும். நவராத்திரி என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நமக்குள் இருக்கும் தீமையை அழித்து நல்ல குணங்களை வளர்த்து முடிவில் முக்தியை அடையும் ஒரு ஆன்மீக பயணம். முதல் 3 நாட்கள் துர்கா தேவியை வழிபடுகிறோம். மகிஷாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்து உலகத்தினை காத்தவள் நம் அன்னை. இது நமக்குள் இருக்கும் கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அழிக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து 3 நாட்கள் அனைத்து வளங்களையும் அள்ளி தரும் லட்சுமியை வணங்குகிறோம். தங்கம், வெள்ளி, பணம் மட்டுமல்ல செல்வம் என்பது. அன்பு, ஆரோக்கியம், நல்ல உறவுகள் இவையே உண்மையான செல்வம். நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்னை லட்சுமியின் அருள் பெருகிட வேண்டும். இறுதி 3 நாட்கள் அறிவின் தெய்வமான அன்னை சரஸ்வதியை வணங்குகிறோம். ஆயுத பூஜை அன்று நம் கருவிகளுக்கு நன்றி செலுத்தி விஜயதசமி அன்று புது கலைகளையும் கல்விகளையும் தொடங்குகிறோம். அறியாமை என்றும் இருள் நீங்கி ஞானம் என்னும் ஒளியை நமக்குள் ஏற்றுகிறோம். படிகளில் பொம்மைகளை அடுக்கி வைப்பது என்பது மனிதன் படிப்படியாக தனது ஆன்மீக நிலையில் உயர்ந்து இறுதியில் இறைவனை அடைய வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. துர்க்கையைப் போல் வீரமும், லட்சுமியைப் போல் வளமும், சரஸ்வதியைப் போல் அறிவுடனும் நாம் அனைவரும் வாழ வேண்டும். நன்றி.
1: கலைமகள், அலைமகள், மலைமகள் அப்படின்னு முப்பெரும் தேவியர் பற்றி அருமையா சொல்லிட்டாங்கல்ல?
3: நிச்சயமா. அதே மாதிரி கொலு தத்துவம் எத்தனை படி வச்சிருக்காங்க. கீழே இருந்து அந்த ஓரறிவு உடையவை, ஈரறிவு உடையவைன்னு படிப்படியாக மனித நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம தெய்வ நிலைமைக்கு உயரணும் அப்படிங்கறது தான் அந்த கொலுவினுடைய தத்துவம் சொல்லுது அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா குழந்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. வாங்கப்பா, உங்க பேர் என்னப்பா?
4: ஹமித்ரன். அக்ஷாந்த்.
1: எந்த கிளாஸ் படிக்கிறீங்கப்பா ரெண்டு பேரும்?
4: 8.
1: இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
4: தேச தலைவர் உரையாடல். ஏய் ஹமித்ரன், நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட தேச தலைவர்களை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா?
0: தெரியுமே. காந்தியடிகள், நேரு, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர், நிறைய பேர் இருக்காங்க.
4: சரி, காந்தியடிகளை பத்தி சொல்லு.
0: காந்தியடிகள் உண்மை, அகிம்சை இதெல்லாம் ஆயுதமா வச்சு சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாரு. அதனாலதான் அவரை தேச தந்தை அப்படின்னு சொல்றோம்.
4: சரி, அப்போ நேதாஜி?
0: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துணிச்சலுக்கும் தேசப்பற்றுக்கும் பெயர் பெற்றவர். இந்திய தேசிய ராணுவத்தை அவர் தான் வழி நடத்தினாரு.
4: அப்படியா? சரி, இந்த இரும மனிதன் சொல்றாங்கல்ல, அப்படின்னா யார?
0: அவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரு இந்தியாவில பல சமஸ்தானங்களை ஒன்றிணைப்பதுல முக்கிய பங்கு வகித்தாரு. அதனாலதான் அவரு இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்றாங்க.
4: நம்ம தமிழ்நாட்டுல உள்ள தலைவர்களையும் மறக்க கூடாதுல்ல?
0: கண்டிப்பா. காமராஜர் கல்விக்காக பெரும் பணி செய்தாரு. பள்ளிகள் வளரவும் ஏழை மாணவர்கள் கல்வி பெறவும் பல திட்டங்களை செயல்படுத்தினாரு.
4: உண்மைதான். இவங்க எல்லாரிடம் இருந்தும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல பண்பை படிச்சுக்கணும்.
0: ஆமாம். காந்தியடிகளிடம் அகிம்சை, நேதாஜியிடம் துணிவு, பட்டேலிடம் ஒற்றுமை, காமராஜரிடம் எளிமையும் கல்வி பெற்றும்.
4: அப்படின்னா தேச தலைவர்களை நினைவு வச்சுக்கிறதுக்கு அவங்க பெயரை மட்டும் சொல்றது இல்ல,
0: அவங்க காட்டின நல்ல வழியில் நடப்பதுதான் உண்மையான மரியாதை.
5: நம் நாடு நம் பொறுப்பு, ஒற்றுமையுடன் வாழ்வோம், இந்தியாவை உயர்த்துவோம்.
3: நம்முடைய தேச தலைவர்களை நினைவூட்டி அவங்களுடைய பாதையில நம்ம நடக்கிறது தான் நாம அவங்களுக்கு செய்யற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா எடுத்து சொல்லிருக்காங்க குழந்தைங்க.
1: பேர் சொல்லுங்கப்பா.
6: சிவசுவேதாரன்.
1: என்ன கிளாஸ் படிக்கீங்க?
6: 4th கங்கா.
1: எங்களுக்காக இப்ப என்ன சொல்ல போறீங்கம்மா?
6: தேவாரம்.
1: பாடுங்க, கேட்கலாம்.
6: திருநாவுக்கரசர் அருளிய

0: அப்பர் பெருமானை வந்து இறைவன் சூளை அப்படிங்கிற நோயை கொடுத்து ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட அந்த நேரத்துல இறைவன் மேலு அவர் பாடின பாடல் தான் கூற்றாயினவாறு விளக்கலீர். அப்படி ஒரு கூற்று யமன் அந்த அளவிற்கு என்னுடைய வயிற்றுக்குள்ள வரக்கூடிய அந்த வலிய அதிகை கெடில நதிக்கரையில நீங்க வாழக்கூடிய பெருமானே நீங்க தான் நீக்கணும்னு அப்படி பாடினா அழகான தேவாரத்தை ரொம்ப அழகா பாடினார். இன்னும் ஒரு தேவாரம் கூட எங்களுக்காக பாடலாமா? ஞான சம்பந்த பெருமான் பாடினதை பாடுங்களேன்.
1: தோ

தோணி எப்பரை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பதிகம், அவரும் முதல்ல பாடின பதிகம் அதுதான். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து ஆள் கொண்டார், அப்படிப்பட்ட அந்த சிறப்புடைய முதல் பதிகங்களை நமக்கு பாடின அவங்களுக்கு நிச்சயமா நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காற்றாடி தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய
0: பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE ஸ்கூல் காற்றாடி தட்டு. ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடி தட்டு
2: பசுமை வளாகத்தில் திறமையும் அனுபவமும் உள்ள ஆசிரியர்கள் போதிக்கும் உலகத்தரமான கல்வி,
0: மாணவர்களின் திறன் வளர்க்கும் யோகா, பரதநாட்டியம், மியூசிக், கராத்தே உள்ளிட்ட பயிற்சிகள்,
2: சிந்தனை திறன் வளர்க்கும் நூலகம் மற்றும் ஆய்வகங்கள்,
0: சிறப்பான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள், உங்கள் செல்ல குழந்தைகள் ஒழுக்கத்துடன் பண்பாட்டையும் வளர்க்கும் கல்வி பெற்றிட
3: ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி காற்றாடி தட்டு.
2: விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் பெற அழையுங்கள்.
0: போன் 7338144475.
3: கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி.
0: நிகழ்ச்சி தொகுப்பு ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

நேரம் முற்பகல் 11:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி தொடர்வது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, பிறருடைய கருத்தை மதிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பு தான். இதற்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம், 0465 இந்த இணைப்பு என்னோட

0: 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் பேச வரலாம். 890 32 570 39 இந்த எண்களையும் வரலாம். மொபைல் எண்ணை திரும்ப சொல்றோம், 890 32 570 39 இது வந்து மொபைல் எண். இந்த மொபைல் எண்ணே நீங்க வரலாம். வண்ணமயமான இந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனுபவம், அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை பாடம். இதுல பார்த்தோம்னா நம்மள பலர் நம்ம கருத்தை மத்தவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அதே டைம் அடுத்தவங்க கருத்தை கேட்கவும் அதுக்கு மதிப்பளிக்கவும் ரெடியா இருக்கோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? சரி, இதுல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கருத்து மட்டும்தான் சரின்னு நினைக்கிறது பிடிவாதம், அதே டைம் அடுத்தவங்க கருத்துல நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது பக்குவம். 100 மனுஷங்க கூடுற இடத்துல நம்மளோட கருத்தை அடுத்தவங்க கேட்கணும்னு தோணுற நமக்கு அடுத்தவங்க கருத்தை சொல்ல உரிமை இருக்கு அப்படிங்கறதையும் மறக்க கூடாது அப்படிதானே? சோ ஓகே, நேர்களே வாங்க பேசலாம். நான் உங்க கூட ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணியம். நிகழ்ச்சியை சொன்ன உடனே நேர்கள் வந்துட்டாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான.
0: சரி சார், உங்களுடைய இணைப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, பிறருடைய கருத்தை மதிப்பது ஏன் முக்கியம்?
1: உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே தனக்கு தான் தெரியும்ங்கறது வந்து ஒரு மமதை. பிறருடைய கருத்துக்கள்லயும் நல்ல கருத்துக்களை நமக்கு தெரியும், நம்ம அறிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு ஆவல் இருப்பாருங்க. அதாம ஒரு மனிதனை ஒரு பெரிய ஒரு மாமனிதனா மாத்தும். பிறருடைய கருத்துக்களை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அவங்களுடைய கருத்துக்கள் சரியா இருந்தா அந்த கருத்தை நம்ம ஏத்து நடந்தா உண்டுமானா அவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு முன்னேற்றமும் ஒரு ஒரு வெளிச்சமும் இருக்கதா மாதிரி. அதனால பிறருடைய கருத்தை நம்ம என்னைக்குமே மதித்து அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டாங்க உண்டுமானா அவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தோல்விங்கிற ஒரு ஒரு எண்ணமே இருக்காது, தோல்விங்கிற ஒரு
0: அவசியம் இருக்குது இல்லையா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க, நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார். அதாவது
2: ஆரம்பிச்ச பாட்டு
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சுதாமா. பிறருடைய கருத்துக்கு வந்து நம்ம மதிக்கிறது முக்கியமா? பிறருடைய கருத்தை மதிக்கிறது ஏன் முக்கியம்? நீங்க பக்கத்துல வானொலி கிட்ட நிக்கிறீங்களா? குறைச்சு வைக்கீங்களா, நிக்கிறீங்களான்னு கேக்குறோம் நாங்க. நீங்க குறைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம். வானொலி வந்து அந்த பக்கம் வேற யாராவது கேக்கட்டும், நீங்க வந்து செல்போன் எடுத்துட்டு வேற பக்கம் வந்துருங்க. வானொலி ஆஃப் பண்ணாண்டா, அது அப்படியே வந்து நல்ல சவுண்டா வைங்க, வேற ஆளுங்க கேக்கட்டும். நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நீங்க பேசுற வேற யாரு தானே கேக்கணும், நீங்களே கேட்டா எப்படி? நீங்க பின்ன வானொலி நீங்க வந்து எப்பவுமே வந்து

0: நேயர்கள் வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், வானொலி கிட்ட நின்று நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு டயல் பண்ணி வர்றீங்க, ஆனா நீங்க பேசுறது தெளிவாவே இருக்காது. நாங்களும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்போம். பக்கத்திலே வானொலி பெட்டி இருக்கு, கண் பார்வை போடுது சுருக்குன்ட்டு, அதை பக்கத்திலே நின்றுகிட்டீங்க. சரி கொஞ்சம் தள்ளி வந்துருங்களே, நீங்க சொல்ற கருத்து வந்து தெளிவாக. சரி சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க பாப்போம்.
1: பெரியவங்க வார்த்தை நம்ம அனுபவசாரிகள் கரெக்டெல்லாம் நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஏன்னாக்கா அவங்க வந்து வயசு வந்து பெரியவங்க, அவங்க வந்து அனுபவ கருத்துக்கான மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது புத்தகத்துல நம்ம படிச்சு அறிய விட நம்ம வந்து வாழ்க்கையில அறிவு அவங்க வந்து அனுபவ பாடங்கள் சொல்லி தரும்போது நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு முன்னோடியாக கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதாவது நம்ம கேசோட இல்ல நம்ம ஏன் கேட்கணும், எதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எதுவும் ஒடுக்காம அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றெடுத்து அதை நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்துல நமக்கு இன்னைக்கு அதை தேவைப்படாம இருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு கண்டிப்பா அந்த நமக்கு அந்த நினைவுகள் வேற நம்ம கண்ணுக்கு அவங்க சொன்னாங்க நம்ம கேட்கல நம்ம இன்னைக்கு அது நமக்கு ஒரு வாழ்க்கை பாருங்க நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு உணர்ந்து வரக்கூடிய ஒரு தருணம் வரும்போது நமக்கு அது வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் முக்கியமான வார்த்தைகளா இருக்கு. நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, நம்ம இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சொன்னாலும் அந்த பிள்ளைங்க கேட்காது. நமக்கு வந்து பெரியவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய தகவல்கள் நம்ம சொல்லி தருவாங்க. நம்ம வந்து அந்த நேரத்துல அதை காவியாக வேண்டாம் வேற வேலை இல்லை அப்படின்னு
0: அதாவது நம்ம வந்து எப்படின்னா பிறருடைய கருத்தை மதிப்பளவு அளிப்பது ஏன் முக்கியம்னு சிறு குறிப்பு தான் கேட்டோம், நீங்க பெரும்பெரும் குறிப்பா தந்துட்டே இருக்கீங்க. நன்றி பா, நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. நம்ம வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து மத்தவங்க கேக்குறதுக்கு வானொலி வச்சுட்டு நீங்க தள்ளி வந்து பேசணும்னா கருத்து வந்து அப்படி ஊட்டா கிளம்பி வந்துட்டே இருக்கு. சரி நீங்க வந்து இனிமேல எப்பவும் வானொலி கிட்ட இருந்து பேசாம வானொலிய வந்து வெளியே வச்சு வீட்டுல உள்ள பக்கத்துல உள்ள எல்லாரும் கேக்கட்டும் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடணும், சவுண்டா வச்சுட்டு வந்துடணும். அப்புறம் நீங்க வேற பக்கம் நின்னு பேசணும், சரியா? நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தோம். அந்த டாப்பிக்கு வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அழகாக அருமையாக பேசிகிட்டே இருக்காங்க. நேயர்களுக்கு வந்து நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை ஒரு சின்ன பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளவெல்லாம். இது ஈசன் திரைப்பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111369.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. குமரி எஃப்எம் 101 நேர்கள் வந்து குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அதாவது பிறருடைய கருத்தை மதிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் வந்து அழகான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், குமரி பண்பலை. நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க பிரசாந்த், பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம்?
2: கண்டிப்பா அருமையான ஒரு தலைப்பு, வாழ்த்துக்கள். இப்போ வந்து அவங்க பெரியவர்கள் ஒரு கருத்து சொல்லும் போது நம்ம அதை அழகா கேட்கணும். அப்பதான் நம்ம ஒரு கருத்து சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒருவேளை நமக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கருத்தை சொல்லலாம். ஒரு எக்ஸாம் நம்ம எழுத போறோம்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு அதோட நன்மை தீமைகளை எடுத்து அவங்க சொல்லுவாங்க. அதுல வந்து நல்ல ஒரு ஆசானா இருப்பாங்க அவங்க, நல்ல ஒரு அனுபவசாலிகள் கிட்ட உள்ள கருத்துக்களை வந்து நம்ம நல்ல மதிப்பா அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், உதாசீனம் படுத்தவே கூடாது. அதனால நமக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய டர்னிங் பாயிண்ட் கூட வரலாம் மேம். அழக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உதாசீனம்னால நம்ம கேக்குறதே இல்ல இப்ப உள்ள ஜெனரேஷன்ஸ்ல. அதனால பெரியவங்களுடைய கருத்தை வந்து எப்பவுமே நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க வயசை மதிக்கிறதும் அவங்க கருத்துக்களையும் நம்ம எப்பவுமே கேட்கணும், கேட்டுக்கணும்.
1: ரொம்ப அருமையா பேசுறீங்க நிகழ்ச்சியில. அதாவது

0: அடுத்தவங்க பேசுறது வந்து நம்ம கேட்கணும், அவங்க பேசுறது வேண்டாங்க ஒரு மாதிரி அசால்ட்டு அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம், அப்படிதானே? நல்லபடியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அப்படிதானே? நன்றி, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், சபரியம்மாள் வடக்கு கோணம்.
0: சொல்லுங்க சபரியம்மாள், நீங்க வந்து பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க
2: மேம். நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாமே நமக்கு தெரியறது கிடையாது மேம். நம்ம வந்து ஒரு சிலதான் நம்ம கஷ்டிட்டு வரோம்.
0: சரி, நீங்க வந்து பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம்னு கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு கருத்து சொல்லி இருந்தோம். நீங்க ரேடியோ கேட்டீங்களா? ரேடியோ கேட்டீங்களா? என்ன கேட்ட? வானொலி பக்கத்துல நின்னு பேசாம கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்கன்னு ஒரு கருத்து சொல்லி இருந்தோம், அந்த கருத்தை நீங்க கேட்கல. ஏன்னா நீங்க பேசுறது தெளிவாவே கேட்க மாட்டேங்குது, அதுக்குதான். நாங்க வந்து காதுல ஹெட்செட் மாட்டிருக்கோமா, அதுவும் இல்லாம நீங்க பேசுறது எங்களுக்கு இறைச்சலா வேற இருக்குது. வானொலி பின்னாடி ஃபீட்பேக் கேட்டுட்டே இருக்கும். நேயர்களுக்கு அப்ப எப்படி இருக்கும்னு கேளுங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுறது நேயர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? நீங்க வந்து நீங்களே வானொலிய நீங்க மட்டும் கேட்டா போதுமா, எல்லாரும் கேட்கண்டாமா? சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப கேக்குது.
2: நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கருத்தை புரிஞ்சு அதன்படி நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை முன்னேற முடியும். எப்பவுக்கு நம்ம அடுத்தவங்க சொல்றத கேட்கமோ அவ்வளவுக்கு நமக்கு நன்மை இருக்கு மேம். அது நம்ம பெற்றோரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிதான் மேம். அவங்க கருத்தையும் நம்ம கேட்கணும் அப்படி நம்ம நினைக்க கூடாது மேம். அவங்க பேசுறதே நமக்கு ஒரு கருத்தமா உள்ளது தொடங்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யல ஒரு முன்னேற்றமா இருக்கும் மேம். நமக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம், அப்ப நமக்கு வந்து சரியா அதுக்கு நமக்கு ஐடியாவே கிடைக்காது. ஆனா அது நமக்கு வயசுக்கு மூத்தவங்களா இருக்கலாம், வயசுக்கு சின்னவங்க கூட இருக்கலாம், அவங்க ஒரு அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க, அது நம்ம எங்கேயோ உயரத்துல கொண்டுடும் மேம். அதுல என்னைக்குமே நம்ம வந்து பிறரை மதிக்க பிறகு கருத்தை நம்ம காது வாங்கி நம்ம உள்வாங்கி அதுல எது நல்லது இருக்கோ.
0: சரி, உங்களுக்கும் ஒரு பாராட்டு. ஏன்னா நீங்க வந்து எங்களுடைய கருத்தை கேட்டு வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி பிறருக்கு வானொலியை கேட்கறது மாதிரி வச்சுட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அருமையா பேசுனீங்கம்மா, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிமா.
2: நன்றி மேம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர், நீங்க சொல்லுங்க. அதாவது பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தோம்.
3: ஆமா, ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நல்ல விஷயம் கிடைக்கும் மேம். ஒண்ணு, அவருக்கும் நமக்கும் நல்ல பாண்ட் அப்படிங்கறது உருவாகும்.
0: சரி,
3: நம்ம எவ்வளவு தூரம் சொல்லிருக்கிறோம், அவங்க எவ்வளவு தூரம் கேட்டிருக்காங்க, நம்ம வில பிரியமாகும். அதனால அந்த கருத்துக்களை கேட்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவங்களோட கருத்துக்களை கேட்கும் பொழுது நம்ம ஒரு மாதிரி யோசிச்சிருப்போம், அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்போ 360 degrees ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு அலசி ஆராய்ந்து பிறகு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால மற்றவங்க கருத்துக்களை கேட்கணும். மூணாவது, மற்றவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ மத்தவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்டு அவங்க சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். எல்லாத்த விட மேம், நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் அப்படிங்கறது மத்தவங்க சொல்றது கேட்கும் பொழுது அழியும் மேம். ஏன்னா நான் நினைக்கிறதுதான் பெஸ்ட், நான் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனா மத்தவங்க கருத்துக்களை கேட்கும் பொழுது அவங்க சொல்றதும் முக்கியம்பா அப்படின்னு மத்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். இந்த அங்கீகாரம் நம்ம மனசுல ஒரு நேர்மறை எண்ணத்தை கொடுப்போம். இந்த நேர்மறை எண்ணம் ஒரு மனுஷனை ஒரு உச்சாணி கும்பல வைக்கக்கூடிய அளவிற்கு அவனை மாற்றும் மேம். அதனால நிச்சயம் மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கணும்.
0: சரி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒரு 5 mark க்வெஸ்சனுக்கு ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் வந்து பிறருடைய கருத்துக்கு மதிப்பளிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கறது வந்து ஒரு அழகான டாபிக்காக எடுத்துட்டு அருமையா பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில நேயர்களுக்கு ஒரு திரைப்பட பாடல் மீண்டும் கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது அலங்கு திரைப்பட பாடல்.

0: நேர்களை நினைவுபடுத்துகின்றோம். இது பெண்களுக்கான நேர்களை நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. ஒன்று ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியில கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0465 இணைப்பெண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். ஒரு மொபைல் எண்ணிற்கு 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள் தான் இப்பவும் பேசிட்டே இருக்கோம். இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு, அதுல உங்க குட்டி சுட்டிஸ பேச வைக்கலாம். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல. அடுத்ததா வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நலம் நலமறியாவல் பண்டிகை வாழ்த்துக்கள், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: வாங்க சார். அதாவது பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன் முக்கியம்?
1: பிறருடைய கருத்தை வந்து மதிப்பளித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து அவங்க நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், அதனால வந்து நாம அவங்க சொல்றதுக்காக வாய்ப்பு கொடுக்கணும் சார். அந்த கேட்டோடைய அந்த அவங்களுக்கு சொல்றதுக்காக வாய்ப்பு கொடுக்கணும் பாருங்க. சொல்லும் போது அத நம்ம வந்து காதல வாங்கிட்டு நம்ம மெமரியில வச்சிருந்தா ஒரு சட்ட தருணத்துக்கு அவரு சொன்னது கூட நமக்கு ஒரு உபயோகமா இருக்கலாம். அதனால வந்து அப்ப அவருக்கு சொன்ன தந்தை இவர் ஏத்துக்கிட்டாரே, செவி கொடுத்து வாங்கினாருங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு வரும் பாத்தீங்களா. நமக்கு வந்து சால சிறந்த ஒரு காலகட்டத்துல வந்து கை கண்ட மறந்தா அவரோட வந்து அவரோட சொன்ன கருத்துக்கள் நமக்கு உதவலாம். இல்லாட்டி நாம இன்னொரு தருணத்துல இன்னொருத்தருக்காக சொல்லலாம், வாங்க இன்னொருத்தருக்காக சொல்லி கொடுக்கலாம் பாத்தீங்களா.
0: நீங்களும் ஏதோ சொல்லி கொடுத்துட்டே பேசிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி சார், சொல்லுங்க, நீங்க பேசுங்க.
1: அதாவது நீங்க சொன்ன கருத்துக்கு வந்து பிறர் கருத்தை

0: ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ செவிசாய்ந்து அவருக்கு மதிப்பு அதே நம்ம மெமரியில அந்த தரத்தை வச்சுக்கொண்டு அது என்னைக்குனாலும் நமக்கு வரும்போது காயதல்பமா நமக்கு உதவும்.
1: ரொம்ப அருமையா பேசுறீங்க,
0: அருமையான கருத்து.
1: நிகழ்ச்சியில அருமையா பங்கெடுத்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் வந்து பிறருடைய கருத்தை மதிப்பளிப்பது ஏன், மதிப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அது அந்த கருத்துக்கள் வந்து எப்படின்னா, அடுத்தவங்க கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம், அதே மாதிரி நம்ம கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய ஒரு தவறு இல்லையா. எப்பவும் என் கருத்து தான் முக்கியம், அதுபோல உன் கருத்து முக்கியம் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க கருத்தும் நமக்கு முக்கியம் தான் இல்லையா. நம்ம கருத்தை உரக்க சொல்லலாம், அதே டைம் பிறர் கருத்தை கவனமாக கேட்கலாம். கருத்து வேறுபாடு வரும் தான், அதனால அதனாலையும் அன்பை வந்து தொலைக்காமல் வாழலாம். ஏன்னா அதுதான் மனித நேயத்தின் முதல் படி அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் வந்து இறுதியான ஒரு கருத்தை சொல்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் நண்பர்கள் 12 மணி. நேயர்களோடு இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது உங்கள் அன்பிற்கினிய நாகர்கோவில் ரேடியோ. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். குமரி பண்பலை 101 இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் கனவுகளை தொட வயது தடையாகிறதா என்ற தலைப்பில் நேரலை. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. விளம்பரதார்

நிகழ்ச்சி இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை, 5:30 ஒழுங்கினைசேரி ராயல் ஒர்க் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி, வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவிலில் இருந்து சிறப்பு நேரலை, மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இனிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மணவிலை டி ரத்தினம் அவர்கள். அமுதசுரபியில் பாரத பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்களில் பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் அவசியம், தகவல்களை தருகிறார் கருங்கல் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜெரால்டு இர்வின் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், வெட்டூர் நிமிடம் ஜே சித்ரா லீனஸ் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை, 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
4: குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி மூலமாகவும் எந்த நேரமும் எந்த இடத்திலும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
5: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Union Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav has said that trust and cyber security are becoming increasingly important in the global semiconductor value chain alongside cost considerations. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi today, Mr. Vaishnav said that India aims to position itself as a trusted partner in semiconductor design, manufacturing and testing of finished products. The minister emphasized that developing a complete ecosystem is essential for sustainable manufacturing.
6: Materials are very important because that ecosystem takes a lot of time and effort to build. So we have to put in that extra effort to get that capability in our country in terms of understanding of the materials, handling of the materials, manufacturing them, processing them, storing them, using them in the chips or every other manufacturing process. And making sure that we develop an ecosystem which becomes good for us, good for the world.
5: India has recorded a 21% decline in new tuberculosis cases between 2015 and 2024, compared to a 12% global decline. The country's TB treatment coverage has reached 92% against the global average of 78%. The government has intensified efforts towards eliminating tuberculosis through expanded screening.

நேரம் 12:11. மலரும் நினைவுகளோடும் மனம் மயங்கும் இசையோடும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101 கோல்டன் மெமரிஸ் எவர்கிரீன் மெலடிஸ். பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இப்போது முதல் 12:40 வரை ஆயிரத்தி 1963 வெளிவந்த ஆயிரம் காலத்து பயிர் திரைப்பட பாடல், கவியரசர் கண்ணதாசனின் காலம் கடந்தும் காவிய வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகியின் குரல்கள், திருமண வீடு.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

நேரம் 12:15. நினைவுபடுத்த வேண்டும் நேர்களே, இன்று மதியம் 12:50 நம்ம நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் நம்ம குமரி எஃப்எம் 101. மழைக்காலம் அப்படிங்கறதுனால இப்போ காய்ச்சல் அதிகமா நிறைய இடங்கள்ல பரவுற நேரம். அதுவும் குறிப்பா நாம வந்தா தாங்கிக்கிடுவோம், ஆனா நம்ம குழந்தைகளுக்கு வந்தா தாங்குவோம், உடனே டென்ஷன் ஆகும் இல்லையா. நம்ம உடனே என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எங்க போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி யாரோட ஆலோசனையாவது கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தோணிருக்கும். அந்த ஆலோசனை தான் உங்க குபரி எஃப்எம் உங்களுக்கு கண்டிப்பா தரும் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா கேளுங்க. நம்பிக்கையான நிறைய விஷயங்கள் நம்ம குமரி எஃப்எம் 101 வருது. அதுவும் குறிப்பா 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர், ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட நம்ம உடல்நிலையை பாதுகாத்தா அப்படிங்கறது மாதிரியான நிறைய விஷயங்கள் தந்துட்டே இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல

சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். காய்ச்சல் அப்படின்னா சாதா காய்ச்சல் தான் நம்ம அப்படி டென்ஷன் ஆகாம உட்காரக்கூடாது. டெங்கு காய்ச்சலா கூட வந்துடலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். சோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. நம்ம குழந்தைகளுக்காக நாம தானே கேட்கணும் அத. ஒருவேளை நீங்க வெளியே போயிட்டீங்க, இந்த நிகழ்ச்சி வந்து என்னால கேட்க முடியல அப்படின்னா உங்க மொபைல் போன்ல கூடவே வச்சுக்கலாம் குமரி எஃப்எம் 101. உங்க பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி அதுல ஆன் ஏர் அப்படிங்கறதுல நிறைய எஃப்எம் சேனல் இருக்கும். அதுல நம்ம நாகர்கோவில் ரேடியோ வந்து இருக்கும். அதை நீங்க டச் பண்ணா எப்பவும் எந்த நேரமும் கேட்டுட்டே இருக்கலாம் நம்ம நாகர்கோவில் ரேடியோவை. இது உங்கள் குமரியின் அடையாளம் குமரி பண்பலை 101.

பண்பலை நூற்றாண்டுல நேர்கள் அந்த கால திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்குமோ அடுத்த பாடல் அப்படிங்கிற ஆர்வம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். எந்த பாடலா இருந்தாலும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் அடுத்த பாடல் 1962 வெளிவந்த பாடல். இந்த பாடல் வந்து பலே பாண்டியா திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட கூட்டணி இசையில டி எம் சௌந்தரராஜனோட குரல்ல காலம் கடந்தும் மனதில் மகிழ்ச்சி தரும் ஒரு அருமையான பாடல். பசுமையான அந்த கால நடிகர்களையே நம்ம கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய சக்தி உள்ள பாடல் இந்த பாடல். இந்த பாடலை இப்ப கேட்கலாமா?

பகவனிபகூதிப்பாடும் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம்.

ராஜா தன் ரகபகுதி பாடு தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் இந்த தஞ்சம் நந்தகதி நந்தகதி நந்தகதி தாந்திரகதி இந்த தஞ்சம்.

தடிக்கணும் தடிக்கணும் கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கிறது

தங்க தண்டிக்கு நான் தங்க தண்டிக்கு.

குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அடுத்த பாடல் குமுதம் திரைப்பட பாடல், அதாவது கே வி மகாதேவன் அவர்கள் இசையில மருதகாசி அவர்களின் கொஞ்சம் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் ஜமுனா ராணி குரல்கள். பழைய பாடல்களிலும் துள்ளலான இசையுடன் உற்சாகமான கலகலப்பு தரும் பாடல் இந்த பாடல். இப்ப நம்ம குமரி FM 101 ல

0: இன்று மாலை 5:30.
1: நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
2: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
1: சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:33. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் அந்த கால திரை இசை பாடல்களை, மனம் மயங்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்திலே இருக்கீங்க. இது மனம் நினையும் மதுரமலை, தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்கள். இனிவரும் பாடல் 1966 வெளிவந்த மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. துள்ளி துள்ளி ஓடி வரும் இந்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில், பி சுஷீலா மற்றும் LR ஈஸ்வரி குரல்களில்.

அத்தனையும் மதுர மழையில் நிறைவான பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்கள் இரண்டும் மின்ன மின்ன நம் காதுகளில் தேனாய் இனிக்க ஆண்டவன் கட்டளை திரைப்பட பாடல் டி எம் சௌந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்

0: குமரி பண்பலை நூற்றில் நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதி

0: உள்ள கட்டுரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ப்ளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத்

0: மாவட்டத்தில் டொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமி கண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக டொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான டொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. இனி கேட்கலாம்.
5: நலமாய் வாழ்வோம். குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
6: குழந்தைகளில் அதிகரித்து வரும் ஒரு முக்கியமான பொது

சுகாதார பிரச்சனையை, அதாவது டெங்கி காய்ச்சல் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இவ்வகை காய்ச்சல் நான்கு வகையான டெங்கி வைரஸ் மூலம் ஏடிஸ் எஜிப்டி எனப்படும் டைகர் மஸ்கிட்டோ கொசுகளால் பரவுகின்றன. இத்தகைய கொசுகள் தன் உடல் முழுவதும் கருப்பு வெள்ளை கோடுகள் இருப்பதால் இதனை எளிதாக கண்டறிய முடியும். இவ்வகை கொசுகள் டெங்கு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கடித்த பின் மற்ற

0: கைக்கும் கொசுவாக இருப்பதால் நாம் நம் குழந்தைகளுக்கு முழு கை சட்டைகளும் திறந்த பாகத்தில் கொசு எதிர்ப்பு கிரீம் கண்டிப்பாக போட வேண்டும். இரவு நேரத்தில் கொசுவலை போடுவதால் மட்டும் இந்நோயை தடுக்க இயலாது. இந்நோய் மழை காலங்களில் அதிகமாக காணப்படும். ஏடிஸ் கொசு மழை தண்ணீர் நீர் தொட்டிகளில், தண்ணீர் சேகரிக்கும் பாத்திரங்களில், தேங்காய் செரட்டைகள், ரப்பர் டயர்களில் முட்டை இடுகின்றன. மேலும் இவ்வகை கொசுகள் 400 மீட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் வரை பறக்கும் தன்மை கொண்டிருப்பதால் நாம் அனைவரும் சேர்ந்து நம் சுற்றியுள்ள அனைத்து மழைநீர் தேக்கங்களை அகற்ற வேண்டும். மேலும் இவ்வகை கொசுக்கள் 7 நாட்களில் முழு முதிர்ச்சி அடைவதால் 7 நாட்களுக்குள் தண்ணீர் தேங்கியிருக்கும் பொருட்களை அப்புறப்படுத்துவது அவசியம். அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் என்னவென்று காண்போம். டெங்கு நோய் 1 முதல் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அதிகமாக பாதிக்கின்றன. இந்நோய் 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதல் 4 நாட்களில் காய்ச்சல் கட்டம், தொடர் 4 நாட்கள் காய்ச்சல் இன்றியும், அதாவது கிரிட்டிக்கல் ஃபேஸ், அடுத்த தொடர் 4 நாட்களில் குணமடையும் கட்டம், அதாவது கான்வலசன் ஃபேஸ் காணப்படலாம். டெங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் அதிக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, தசை வலி, தோளில் சிவப்பு புள்ளிகள், குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படும். இதை நாம் பிரேக் போன் ஃபீவர் என்று கூறுவோம். இந்நேரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தைகளுக்கு நீர் சத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதற்காக பிரத்யேக மருந்து மாத்திரைகள் இல்லை. மற்ற வைரஸ் காய்ச்சலை விட டெங்கு காய்ச்சலில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், காய்ச்சல் குறைந்த பிறகே இந்நோயின் தீவிரம் அதிகரிக்கும். காய்ச்சல் வந்து 5 முதல் 8 நாட்களுக்கு நடுவில் குழந்தைகளின் கருப்பு ரத்தம், அதாவது பிளேட்லெட்ஸ் குறைந்து இரத்த கசிவு மற்றும் இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நாம் இக்காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக திரவ உணவு கொடுத்து நீர் சத்தை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். மேற்கண்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்.
1: குழந்தைகளை பாதிக்கும் டெங்கு காய்ச்சல் தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
2: தொடர்வது திரை இசை. அஇஇ திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார், தினேஷ் குரல்கள்.

திரைசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்று உலக தர நிர்ணய நாள். ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளை உலக தர நிர்ணய தினமாக கடைபிடித்து வருகிறோம். தர நிர்ணயம் அப்படின்னா என்ன? தர நிர்ணயம் செய்பவர்கள் யார்? யாருக்காக இந்த தர நிர்ணயம் செய்யப்படுகிறது? இதுபோன்ற கேள்விகளுக்கு இன்றைய செய்தி தெரியுமால நம்ம விடை தெரிஞ்சுக்கலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது ISO, அனைத்துலக மின் தொழில்நுட்ப ஆணையம் என்கிற இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் IEC, அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றியம் என்கிற இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ITU, இந்த 3 அமைப்புகளுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய நிலையில் வலியுறுத்தவும், நுகர்வோர் நலன் காக்கவும் இந்த நாள் உருவாக்கப்பட்டு பல வழிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவை தரமானவைதானா என்று பார்த்து கவனித்து வாங்க வேண்டியது ஒவ்வொரு நுகர்வோருடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக நாம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ISO தரச்சான்று அளிக்கப்பட்டுள்ளதா என்று பார்ப்பது மிக மிக முக்கியமாகிறது. உற்பத்தியாளர்களும் சந்தைப்படுத்துபவர்களும் விழிப்போடு செயல்பட்டு தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்கி அவர்களின் நம்பகத்தன்மையை பெறுவதே இந்த நாளினுடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது.

நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS செயல்படுகிறது.

இது ISO-வுடைய அங்கம் வகிக்கும் ஒரு முக்கியமான அமைப்பு ஆகும். உலக தர நிர்ணய நாளை முன்னிட்டு BAS கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த கிளை அலுவலகத்தில் சேலத்தில் இந்த மாதம் 10ஆம் தேதி BAS தர நிலைகள் மாநாட்டை நடத்தியிருக்கிறது. ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை 7வது இலக்கான SDG 7, அதாவது குறைந்த செலவு தூய்மையான எரிசக்தி என்பதை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த மாநாட்டில் தொழில் நிறுவனங்கள், ஆய்வகங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசுத்துறைகள் என பல தரப்பினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். உலக தர நிர்ணய நாள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாளினுடைய மைய கருத்தாக, ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு மைய கருத்து இருக்கும் இல்லையா, அந்த வகையில் இந்த தர நிர்ணய நாளினுடைய மைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர்ட் விஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இந்த பாடலினுடைய படம் கோரிப்பாளையம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்டலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, நேர்கலி நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று எது குறித்து பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவுகளை தொட வயது தடையாகிறதா, இது கேள்வியா இல்லை தொடர்கதையா இல்லை ஆச்சரியக்குறியா, எதுவென்பது நீங்கள் தான் பங்கேற்று உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது என்னவெல்லாம் சிந்தனைகள் எழுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பொறுப்புகள், குடும்பம், குழந்தைகள், உறவுகள் என மற்றவர்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள் தங்களுடைய கனவுகளை மனதில் ஓரத்தில் வைத்திருப்பார்கள். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒன்னும் இல்லைன்னா குறைந்தபட்சமாக ஒரு கராத்தை படிச்சுக்கணும், இல்லைனா ஒரு சிலம்பம் கத்துக்கணும், இல்லைனா எழுத வேண்டும், ஒரு எழுத்தாளராக வரணும், அதனால நிறைய எனக்கு எழுதணும், அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும், ஆனா அந்த நேரம் எனக்கு போதல அப்படின்னு சொல்லிருக்கலாம், இல்ல பாடணும் நினைச்சிருக்கலாம், இல்ல பல்வேறு விதமான மொழிகள் கத்துக்கணும், இப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதுல எத்தனையான ஆசைகள் இருந்தாலும் சரி, கனவுகளாக இருந்தாலும் சரி, இந்த கனவுகளுக்கு எனக்கு நேரம் இல்லை, அல்லது என்னுடைய பொறுப்புகள்னால இந்த கனவுகளை நான் ஓரங்கட்டி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியானும் இருக்கலாம். பிள்ளைகள்லாம் இப்ப வளர்ந்து பெரியவர்கள் ஆயாச்சு, தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையாவது பேசும்போது ஒரு அங்கலாய்ப்பு, இதெல்லாம் நான் கத்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா இல்ல, அதனால என்ன இப்ப நீங்க கத்துக்கலாமே, இப்ப உங்களுக்கு நேரம் இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது கூட, இனி போய் நம்ம என்ன படிக்கிறது, இப்படியான ஒரு பூதாகாரமான ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு தடைக்கற்களுமாக தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் நம் மனதிற்குள் இருக்கிறதா, இல்ல அப்படிலாம் இல்லைங்க, நான் நினைச்சத நான் இன்னைக்கு வர, என்னுடைய கனவு சிறு வயதில் என்னுடைய கனவு இதுவாக இருந்தது, நான் அதை இன்னைக்கு வர என்னுடைய லட்சிய கனவை நான் அடைந்து விட்டேன், இப்படி சொல்லக்கூடிய தோழிகள் இருக்கலாம். இல்ல இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 50 வயதுக்கு மேல, இல்லைன்னா ஒரு 60 வயதுக்கு மேல என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நமக்குள் எழலாம். இல்ல இப்படி

சிந்தனை எழுந்தாலும் சரி, இல்லை தடைக்கற்களை தாண்டி வந்துவிட்டோம் சொன்னாலும் சரி, இப்பெல்லாம் நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய நேரம் இருக்குது, எனக்கான நேரமாக இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்படியாகிய உங்களுடைய எண்ண கருத்துக்களை அனுபவங்களை உங்கள் தோழமையாம் குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தோழியரை. இப்போது தொடங்கி 1:45 வரை. அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8902-5703-9. தோழியரே, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கு மட்டுமே உரித்தான நேரம்.

0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலையை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு பாடலோடு உற்சாகமாக நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். முதல் ஒரு தோழியிடம் நம்ம பேசலாம். யார், எங்கிருந்து, அவருடைய கனவு என்ன, அந்த கனவை அவர்கள் அடைந்தார்களா இல்லை, அதற்கான முயற்சியில் இப்போது இருக்கிறார்களா, இதை அது குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா.
1: என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் குளக்கல்ல இருந்து பேசுறேன்.
0: சரி
1: மேடம், கனவுக்கு கனவு வாங்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. நம்ம என்னதான கனவு கண்டு அந்த கனவுகளை நம்ம முயற்சி ஆகலாம், முயற்சி அடையலாமல்ல. நான் கனவு கண்டேன், நான் ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். ஆனா அது எனக்கு கைவிடவில்லை.
0: சரி,
1: அதனால என்னுடைய பேச்சு, நான் இன்னும் பேசி என்னுடைய பேச்சு எல்லாரும் கேட்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன். நான் புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டுல இருந்து படிக்கிறேன்.
0: சரி,
1: என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இது வந்து எனக்கு அது நிறைவேறிச்சு. எப்படின்னு கேட்டா, பானைக்கு பேசியதுக்கு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன்.
0: சரி,
1: அந்த ஆசையானது எனக்கு சமீப காலத்துல தான் நிறைவேறிச்சு.
0: ஓஹோ.
1: ஆமா, அந்த கனவு கண்டவன அந்த நம்ம ஆசைப்பட்டவன எல்லாம் கிடைக்காது இல்லையா மேடம்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது இப்ப நீங்க சொன்ன விதம் கொஞ்சம் அழகா இருந்தது. என்ன அப்படின்னா, நான் கனவு, என்னுடைய கனவு ஆசிரியராகணுங்கிற கனவா இருந்தது. அந்த கனவு என்னால் அப்ப அடைய முடியல, பரவாயில்லன்னு சொல்லி அதை மடைமாற்றம் செய்து ஆசிரியராகி நான் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்ப இல்ல, நான் பேசுறது நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வானொலி கேட்க ஆரம்பித்த நான் வானொலியில் பேசினேன். அது என்னுடைய கனவு பூர்த்தியானதாக நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப அழகா இருந்ததுமா. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நிறைய விஷயம் நீங்க படிங்க, இன்னமும் நிறைய விஷயங்களை நிறைய நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கோங்க. வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசுறீங்களா?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: அது அதுவே நம்மளுக்கு சாதிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் காணாது, வயசே காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய ஓடிட்டே இருப்போம், வேலைக்கு அங்கங்கன்னு ஓடிட்டே இருப்போம் மேடம். அப்ப நம்ம நினைக்கிறது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது.
0: இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்றது ராஜாத்தி அம்மா, நீங்க இதெல்லாம் சொல்றது பொதுவான விஷயம். நாம வந்து என்ன பண்ண, கனவுகளை தொட வயது தடையாகிறதுனா நீங்க இல்லைங்கிறீங்க. சரி, உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய கனவை நீங்கள் தொட்டு விட்டீர்களா இல்ல அதற்காக இன்னமும் நீங்க ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சரி, உங்களுடைய கனவு என்ன அப்படி சொல்லலாமா?
2: எனக்கு வந்து நிறைய படிக்கணும்னு என்ன மேடம்?

0: சரி.
1: நிறைய படிக்கணும், நிறைய தெரியாத நூல்கள்லாம் படிக்கணும்னு ஆசை உண்டு. ஆனா இப்ப வந்து என்னன்னா எனக்கு லெஸ் டைம், இப்ப நம்மளுக்கு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல இருக்கக்கூடிய டைம்ல நான் புக்ஸ் படிக்கிறேன் மேடம். இன்னும் எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய வேற லாங்குவேஜ்ல உள்ள புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு.
0: அப்ப பல மொழிகள் கத்துக்கணும்னு உங்களுடைய ஆசை இருக்குது.
1: ஆமா மேடம், அதை மட்டும் என்ன அச்சீவ் பண்ணல, மத்த விஷயங்கள்லாம் ஓரளவு நான் அச்சீவ் பண்ணிட்டேன்.
0: இல்ல, வெற்றி பெற்றீர்களாங்கிறத விட அதற்கான முயற்சியில் இப்பவும் இருக்கிறீங்களா ரஜாத்தியம்மா? அதாவது வெற்றி பெற்றீர்களாங்கிறதே இப்ப நமக்கு கேள்வியே இல்லை. இப்ப அதற்கான முயற்சியில் இப்பவும் நீங்க சொன்னீங்க பணி நிறைவு பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. பணி நிறைவானதுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புலாம் இல்லாம இன்னமும் உங்களுடைய படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா, அது மாதிரி மொழி கத்துக்கிறதுக்கான முயற்சியிலும் இருக்கிறீங்களான்னு கேக்குறேன்.
1: ஆமா மேடம்.
0: ஓ,
1: ஆனா வந்து என்னைக்குமே வயசாச்சு, ஐயோ என்னமா நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு
0: அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்ல. உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் பயணப்பட குமரி பண்பலை 101 வாழ்த்துகிறதம்மா. அதே நேரத்தில் பாருங்க, நிறைய நம்ம வந்து இந்த 60 வயதுக்கு மேல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், அது அந்த வயதுக்கு மேலும் சாதித்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பப்பம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மா, கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், நீங்க படிச்சிருக்கலாம் இல்லையா, இயற்கை விவசாயி, 100 வயதுக்கு மேல் தீவிரமாக விவசாயம் செய்து பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம்ல. நிச்சயமாக அதனால அதுதான், அதுதான், அதேதான், அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அவர்கள்லாம் நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறார்கள், அடுத்து நமக்காக மட்டுமல்லாம அடுத்த தலைமுறைக்கும் அவர்கள் ஒரு உத்வேகமா இருக்கிறார். அதனால வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கறத நிரூபித்த நிறைய பெண்களையும் கூட நம்ம இதுல தொடர்ந்து கேட்கலாம். சரியாமா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி. ஆமாமா, நன்றி அம்மா, நன்றி,
1: நன்றி மேடம்.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: உங்களுடைய
0: கனவு
2: என்ன?
0: அதுதான், அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, 100 வயசுக்கு மேலையும் கூட ஒரு விவசாயம் செய்த பப்பம்மாள் குறித்து நம்ம பேசணும் பாத்தீங்களா. இப்ப இன்னொரு அம்மாவை நான் சொல்றேன் கேளுங்க, அதாவது அவங்களும் 100 வயதுல பத்மஸ்ரீ விருது வாங்கின இன்னொரு அம்மா பாருங்க, சாலு மரத திக்கம்மா அப்படின்னு, திம்மக்கா அப்படிங்கிற பேரு, சாலு மரத திம்மக்கா அப்படிங்கிற பேரு, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. படிச்சீங்கல்ல, அப்ப அதனால நீங்க வயசை, அதைத்தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். கனவுகளை தொட வயது தடையாகிறதா? நிச்சயமாக கனவுகளை தொட வயது தடை இல்லைங்கிறதுக்கு மனசளவுல நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க வேண்டும்.
2: எனக்கு வந்து ஆசிரியர் ஆக வேண்டும் என்ன ஆசைதான்.
0: சரி,
2: அப்ப படிச்சேன், ஆனா அப்ப வந்து எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அது ஆக முடியாம போச்சு.
0: சரி,
2: வந்து அந்த மனசுல இருந்தாலும் அதை வந்து நான் பொருட்படுத்தாம எப்பவுமே எந்த பிள்ளைங்களுக்குமே நான் தமிழ் வந்து எனக்கு நல்ல சுத்தமான தமிழ் வாசிக்க தெரிய, எழுத்துக்களை இல்லாம எழுத்துக்களும் அப்படி சுத்தமாக எனக்கு எழுத படிக்க தெரியும்.
0: சரி,
2: அதனால எனக்கு எந்த பிள்ளைகளுக்குமே இப்ப வர வயசு ஆனாலும் இப்ப வர எந்த பிள்ளைகளுக்குமே தமிழ் சொல்லி கொடுக்கணுமோ எனக்கு சந்தோஷமா
0: உண்மையிலேயே உங்களுடைய இந்த செய்தி கேட்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு உத்வேகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆசிரியராக நினைச்சேன், அப்புறம் இன்றைக்கும் நான் தமிழ் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதை விட இன்னும் ஒருபடி மேல போய் இலக்கணமும் சொல்லிக் கொடுக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. உண்மையிலேயே உங்களை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி அம்மா நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு, உங்களோட பேசியதில் மிக்க மகிழ்ச்சியும் கூட. சரிம்மா, தொடர்ந்து இங்க வானொலி கேளுங்க, எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுக்கோங்க. நிகழ்ச்சியில்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
2: இன்று மாலை 5:30
3: நாகர்கோவில் உழுகினசேரி ராயல் வோக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
2: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
3: சிறப்பு நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

0: நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேர்களே நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருந்தோம். தோழிகள் ஒவ்வொருவரும் உன் தடையே இல்லை என்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்துல பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மளும் வந்து 60 வயதை கடந்து, அதாவது 40 மேல் ஆகும்போதுதான் அவங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிருச்சு, என்னுடைய கனவை நான் தொட முடியலையே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவர்களும், இல்ல இவ்வளவு நாள் நான் குடும்பத்துக்காக ஓடி உழைச்சிட்டேன், இப்ப நான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு நேரம் இருக்குது, இதில் என்னுடைய கனவை நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கிறேன் என்று ஓடுபவர்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்
0: அம்மா. மங்களக்குன்று அப்படிதானம்மா
1: சொன்னீங்க?
0: மங்களக்குன்று சுசிலா அம்மா சொல்லுங்க.
1: கனவுகள் தொட வயது ஒரு தடை அல்ல, தலைப்பு ஒரு சிறப்பு,
0: நன்றி
1: ஒரு தடுப்பு, இதை வெல்வது ஒரு துடிப்பு, இக்கனவு நமக்கு உயர் படைப்பு, இப்படைப்பின் உயர்வு முயற்சி, முயற்சியின் இறுதி முதிர்ச்சி, இம்முதிர்ச்சி என்பது அனுபவ எழுச்சி, இவ் எழுச்சி என்பது நமது முயற்சி. ஆமா மேம், உண்மையிலேயே வயது,
0: உங்கள் சொற்கள் அனைத்தும் எங்களுக்கு வியப்பு. சொல்லுங்க.
1: வயது நம்ம நினைச்சா தளர்ந்துட கூடாது. வளர்ச்சி வந்து வயது, இப்ப நம்மள பார்க்கும் போது வயசான அப்படி நினைப்பாங்க, அப்படி நினைக்கிறது நம்மள இப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறதுதான் நமக்கு தளர்ச்சி.
0: ஓ, உங்களுடைய மனதில் உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு வலிமைன்னு சொல்றீங்க, சரியா? சரி அம்மா.
1: அப்படி வலிமையா இருக்கும் போது நம்ம எந்த கனவையும் தொட்டுடலாம். அப்ப நான் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருப்பேன். அப்ப நான் எனக்கு வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு நல்ல ஆசை இருக்கு.
0: சரி.
1: அது வந்து சில டைம்ல நம்ம நேரம் கேட்கும் போது பாடுவேன்.
0: சரி.
1: மற்றபடி பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுப்பேன். மற்றபடி நான் படிச்சத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய நான் சொல்லிட்டேதான் இருக்கேன் இப்போ.
0: சரி. உங்கள் கனவை நோக்கிய பயணத்தை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா.
0: சரி அம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி அம்மா. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சி. உங்களுடைய வானொலி ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுறீங்களா?
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புது, நாகர்கோவில், 9842111394.
0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலையை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தோழியரே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602400.

0: மற்றும் ஒரு எண் 2907222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8953275309. இப்போது ஒரு தோழி வராங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, யாரு, எங்கிருந்து, என்ன கனவு? வணக்கம், குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி.
1: ஹலோ, அருள்நகர் ஜாய் பேசுறேன்.
0: அம்மா. வணக்கம் ஜாயம்மா, சொல்லுங்க.
1: தலப்பு ஒன்னு சொல்லுங்களே.
0: ஓ, கனவுகளை தொட வயது தடையாகிறதா?
1: இல்லை
0: இல்லை.
1: அதாவது நான் சின்னத்தில் இருந்து ஒரு எங்க போய் உட்கார்ந்தாலும் ஒரு பேப்பர்ல எல்லாமே எழுதி எழுதி வைப்பேன்.
0: சரி,
1: கடைசியில இது ஜெனரல் நாலேஜ் ஒரு புக்ல எழுத தொடங்கினேன் இப்போ ஒரு 2 வருஷமாக.
0: சரி,
1: அப்ப இன்னைக்கு காலையில எழும்பின உடனே தானே நான் இப்படி ஒரு செய்தி எழுதிட்டு இருக்கிற போது 10/6/2011 வெள்ளி நம்ம குமரி எஃப்எம்ல வந்த ஒரு செய்தி நான் எழுதி வைத்தது, நான் எனது கையில் கிடைத்தது. அதாவது காலை கதர் அதுல 328 1981 செயல்பட்ட ஒரு டெலஸ்கோப், அதாவது அப்போது ஆராயக்கூடிய விஞ்ஞானிகள் அப்ப அதை பற்றி அன்று கூறினார்கள். அப்போது ஆராய்ந்து அவங்க செயல்படுத்தின ஒரு டெலஸ்கோப், அது செய்தியில 7:40 பாடும் பண்பறையில அபூர்வமான ஒரு தவளை, அது ஒரு விஷ தவளை, அது கூடு கட்டி முட்டை போடும். விஞ்ஞானி கண்டுபிடித்தார். கேரளா, வயநாடு, கர்நாடகா மாநிலம் 20 ஆண்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார். அது சாதாரண தண்ணியில முட்டை போடும்.
0: அதாவது
1: கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் கூடு கட்டும் தவளை, பூகம்பம் வருவதற்கும் தவளைகள் அறிகுறி காட்டுகிறது, அலைகள் வருவதற்கு முன்னும் மழை வருவதற்கு முன்னும் இதே அது ஒரு சிக்னல் கொடுக்கும்னு எழுதி நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சு இன்று காலையில் அதை எனது
0: வந்த செய்திகளை நீங்கள் சேகரித்து வைத்து இன்றைக்கு சொல்வதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய அந்த கனவு என்பது செய்திகள் சேகரிப்பது, துண்டு பிரசுரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் எழுதி எழுதி வைப்பது, அதை திருப்பி பார்க்கிற போது இந்த அதாவது அந்த நாளில் நடைபெற்றது, இந்த வருடத்தில் நடைபெற்றது என்கிற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி தருணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமையில் நன்றி அம்மா, நன்றி.
1: செய்திகளை கூட நான் எழுதி
0: வச்சிருக்கிறேன். சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று கனவுகளை தொட வயது தடையாகிறதா அப்படிங்கறத மாதிரி பேசிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு தோழி இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
0: பகவதி அம்மாள் அம்மா சொல்லுங்க.
1: அப்துல் கலாம் சொன்ன கனவு காணுங்கிற மாதிரி நான் சின்ன பிள்ளையிலே நல்ல கனவு கண்டு ட்ரெயின்ல போலாம் விமானத்துல போலாமா எப்படி போலாம் நம்ம தொட்டு பார்க்க முடியுமா நம்ம வயசுக்குள்ள அப்படின்னு நினைச்சிட்டு கனவு கண்ட மேடம்.
0: சரி,
1: ஆனா எல்லாம் போய் அமெரிக்கா வரைக்கும் பிளெயின்ல போயிட்டு வந்தேன் மேடம். ரொம்ப சந்தோஷம்,
0: மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கனவை வந்து நான் அடைந்து விட்டேன் சொல்றதுலே எவ்வளவு ஒரு குதூகலம் இருக்குது பாத்தீங்களா. உங்களுடைய சிரிப்பு உண்மையிலேயே அத்தனை எவ்வளவு தூரம் அப்ப நீங்க மகிழ்ந்திருப்பீங்க, அதை தொட்டு பார்க்கிற போது, அதில் பயணப்படுகிற போது எத்தனை மகிழ்ந்திருப்பீர்கள் என்பதை. நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது எப்படி தெரியுமா அதை அப்படி சொல்லலாம், அதாவது மற்றவர்களுக்காக வாழ்வது என்பது ஒரு அழகுன்னு சொன்னா, நமக்கான கனவுகளோடு நாம் வாழ்ந்து பார்ப்பது, அந்த கனவை எட்டி பிடிப்பது, அதை விட பேரழகு. அந்த பேரழக நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க. நன்றியம்மா, நன்றி.
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன்
0: மேடம். விஜயம்மா சொல்லுங்க.
2: கனவுக்கு வயது தடையே கிடையாது மேடம். துடிப்பான ஒரு உணர்வு இருந்தாலே நம்மளை செயல்படுத்தி உச்சத்துக்கு கொண்டு போயிரும். அந்த வகையில சின்ன வயசுல மேம் அந்த வானொலி பெட்டியில வானொலி கேட்கும் போது அதுக்குள்ள ஒரு குரல் கேட்க வேணும், அதை சுத்தி வட்டமா இருந்தோம். நம்மளும் இப்படி பேசலாமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தோம். அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடைச்சி.
0: சரி,
2: ஆனா அந்த முயற்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்குங்கும் போது அது வந்து அந்த கனவு
0: தான்.
2: சின்ன வயசுலயே நமக்கு இருந்த அந்த உத்தியோகம் இன்னைக்கு வந்து அதுக்காக ஒண்ணு பேசணும்னா நாலு

0: புக்கை திரட்ட சொல்லுவ, அதை படிக்க சொல்லுவ, அதுல உள்ள செய்தியை எடுக்க சொல்லுவு,
1: சரி,
0: நாலு பேர்த்துட்டு அந்த கதைகளை கேட்க சொல்லி நாமளும் பேசணுங்க ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவோம்.
1: அதாவது நீங்க சொல்லும் போது எப்படின்னா, சின்ன குழந்தைங்க எல்லாம் முன்னாள் இந்த பெட்டிக்குள்ள யார் இருக்கா, இந்த பெட்டிக்குள்ள இருந்து எப்படி சத்தம் வரும் கேட்ட காலங்கள் போய் நம்முடைய குரலும் அந்த பெட்டியிலிருந்து எல்லா இடமும் போகிறது அப்படிங்கும் போது மிக்க மகிழ்ச்சி இல்லையா?
0: ஆமா மேடம், கண்டிப்பா.
1: உன்னையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி.
0: நன்றி மேடம். நன்றி.
1: வணக்கம். குமரி பண்பலை நூற்று ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க தான் நிறைவான நேயர், அதனால உங்களுடைய கருத்தை மிக அழகாக சுருக்கமாக சொல்லிவிடுங்கள்.
2: மேம், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும் ரொம்ப ஆசை மேம்.
1: சரி.
2: ஆனா என்னால முடியல.
1: சரி.
2: ஆனா என் கனவு விடல. நம்மளால முடியாத நம்ம பிள்ளையாலே சாதிச்சே தீரணும்.
1: சரி.
2: ஒரு வெறி கொண்டு பிள்ளைய படிக்க வச்சு அவளை டீச்சர் ஆகிட்டேன் மேம்.
1: அதாவது இது இது ஒரு விதமான திருப்திப்படுதல் கனவை. ஆனா உங்களுடைய எனக்கு இப்ப வாய்ப்பு இருக்குது, எனக்கு இப்ப நேரம் கிடைக்குது, அதனால நான் இப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் ஒரு ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுக்கிறேன், அப்படி உங்களுக்கு கிடைக்காத தோணி இருக்கா?
2: இப்ப நான் சொல்லி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு.
1: அதை சொல்லுங்க, அதுதான் உங்களுடைய கனவை நீங்கள் முழுமையாக அடைந்த பலன். இன்றைக்கு பல்வேறு தோழிகள் பங்கேற்று அவர்களுடைய கனவை, அதாவது கனவுகளை தொட வயது தடையாகிறதாங்கும் போது எல்லோரும் இல்லை இல்லை என்ற அந்த சொல்லாட்சி சொல்லுகிற போது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். அதாவது பாகிரதி அம்மாள் என்கிற கேரளாவைச் சேர்ந்த ஒரு 105 வயது அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, 4ஆம் வகுப்புக்கு இணையான பொதுக்கல்வி தேர்வு எழுதி 105 வயதில் 74% மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். இப்படி கார்த்தியாயினி அம்மான்னு சொல்லலாம், அதுக்கப்புறமா கமலாட்டி தேவி, ரெஜினா, நிறைய பெயர் பட்டியல்கள் நமக்கு இருந்தாலும் கூட நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் வயது ஒரு தடையே இல்லை. ஒரு பெண்ணினுடைய கனவு மலர்கையில் அவள் அந்த கனவை எட்டி பிடிக்கையில் அவளுக்குள் ஒரு புது உத்வேகம் பிறக்கிறது. இந்த கருத்தோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் இருந்து மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3,108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சிமுறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு

0: பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலைநோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 ஆண்டு மார்ச் 9 தேதி நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு

0: பகுதிகளில் 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12ஆம் வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார்.
1: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10ஆம் வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2க்கும் +1க்கும் 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
0: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 மெகாவாட் என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை 35

0: ஆகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய் சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும், மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதிஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மாறு மணி 55:40 திரை இசை சாட்டி திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம், சாய் வெங்கட், ஹரிப்பிரியா, திவ்யாவின் குரல்கள்.

கல்லூரி பருவத்தின் கலகலப்பும் நட்பின் நெகிழ்ச்சியும் இளமையின் இனிய நினைவுகளும் ஏ.ஆர். ரகுமான் இசையில் குரலில். இதோ காதல் தேசத்திலிருந்து.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

பாடல்களில் எனே எண்ணென்று சொன்னால் எண்ணியதைச் சொல்வேன் என்று அன்புஜீவன் இதயவீணையின் நாதஊஞ்சலில் நர்த்தனமிடும் காதல் மழை இதோ வசூல்ராஜா MBBS படத்திலிருந்து.

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இவ்வளே உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தித்திக்கும் திரை இசை பாடல்கள். மறந்தேன் என்று சொன்னாலும் மறக்காமல் வைத்திருப்பதுதான் அன்பின் அடையாளமோ? இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ குரல், இசை சத்யா.

அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

நேரம் 2:35 20 நொடி. மௌனத்தில் பேசும் காதல், இதயத்தில் மலரும் அன்பு, இசையில் பிரபாகமாய். இதோ நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரிணி குரலில்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைக்கணும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5:30 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில்

ஆயிரம் தோரணம் ஆயிரம் வானவில் மகிழ்ச்சிப்பூ மனமெங்கும் வல்லமை தாராயு திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் சின்மயி குரல் இதோ.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: துடிக்கும் இதயத்தின் இசையானாய், படிக்கும் பாடத்தின் எழுத்தானாய், கண்ணின் பாவையில் ஒளியாவாயா, மெல்லினமே உன் மென்மை பார்வையில் சாய்ந்தது இந்த வல்லினம். மணிஷர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து.

தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருச்செந்தூர் பாலமோர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம் வேளாங்கண்ணி காரைக்கால் குலசேகரப்பட்டினம் சென்னை பூடல் காயல்பட்டினம் ஆம்பழத்துறையாறு மணல்மேடு திருக்குவளை மணலி புதுநகரம் தலைஞாயிறு ஸ்ரீபெரும்புதூர் மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர் மயிலாடுதுறை ஆணைக்கிடங்கு வைப்பாறு மரக்காணம் தங்குச்சிமடம் புவனகிரி தண்டையார்பேட்டை அம்பத்தூர் காட்டுமன்னார் கோவில் பொன்னேரி தக்கலை மயிலாடுதுறை பூவிருந்தவல்லி கடலூர் அண்ணாமலை நகர் செம்பரம்பாக்கம் வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி கரூர் பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை கோயம்புத்தூர் கரூர் மதுரை சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் சென்னை தருமபுரி கன்னியாகுமரி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மதுரை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. திருவாரூர் கடலூர் புதுச்சேரி தஞ்சாவூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இடிமின்னலுடன் நாளை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் தென்காசி கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை. நாளை மறுநாள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம்

0: சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், காரைக்காலிலும் ஓரிடங்களில் பலத்த மழை பொழிவிற்கு கூட மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:02:30. தேநீர் நேரம். இதில் இன்று வலம் வருவது வெள்ளித்திரை.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: பழைய பாடல்களின் மெல்லிசைச்சர

0: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்.
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
0: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.

நேர்களை உங்களுக்கு மறி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தேநீர் நேரத்தின் வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மேனம் நட்சத்திரமாய் நடிகர் முத்துராமன். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இந்த மூணு பேர் கோலூச்சிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கால் தடம் பதித்து நவரச திலகமாய் ரசிகர் பட்டாளங்குடைய மனங்களில் இடம் பிடித்தவர் முத்துராமன். தஞ்சை மண்ணிலே பிறந்த இவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞர், மாமாவோ காவல்துறையில் பணியாற்றுவர். ஆக இவங்க அத்தனை பேருடைய வற்புறுத்தலினுடைய பேரில் இவருக்கு அரசு பணியில்தான் தொழில் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்கிற ஒரு வற்புறுத்தல் காரணமாக இவர் வந்து தன்னுடைய கலை வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பித்தாலும் முடியாமல் அவர் அரசு பணியில்தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்கினார். திரைத்துறை மற்றும் நுண்கலையில் ஆர்வம் கொண்ட இவர் ஒரு கட்டத்தில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். எஸ்எஸ்ஆர் நாடகமன்றத்தில் மகாகவி பாரதியாருடைய கவிதை வரிகளுடைய நடிக்க ஆரம்பிக்கும் போது சொல்ல ஆரம்பித்தார். அதில் கவனத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மக்களுடைய மனங்களில் இடம் பிடித்தார். மணிமகுடம், முத்து மண்டபம் ஆகிய நாடகங்கள் இவர் நடிப்பின் உத்தாரங்கள் என்று சொல்லலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
1: இன்று மாலை 5:30 நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் வோக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
2: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
1: சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

நேர்களைக்குமரி பண்பலை 101 இன்றைய தேனி நேரத்தில் வலம் வந்து கொண்டிருப்பது வெள்ளித்திரை. வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரமாய் நடிகர் ஜெமினி கணேசன்.

0: குமரி பண்பலை 101 இன்றைய வெள்ளித்திரையில் மீண்டும் நட்சத்திரமாய் நடிகர் முத்துராமன். ஜெமினி கணேசன் அப்படின்னு சொன்னீங்களேன்னு பாக்குறீங்க. அதாவது ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த தெந்தூசி அப்படிங்கிற படத்துல ஒரு எளிய கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இயல்பான நடிப்பு, தெளிவான தமிழ் உச்சரிப்பு மற்றும் தனித்துவமான குரல் வளத்தால் இன்றளவும் பேசப்படக்கூடிய நடிகராக திகழ்கிறார் முத்துராமன். எந்த நடிப்பிலும் கச்சிதமாக பொருந்திவிடும் முத்துராமன் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நண்பன் ரவிச்சந்திரனுக்காக அப்பா வேஷமிட்டு வந்த இடத்தில் நண்பனின் காதலியின் சகோதரிதான் தன் காதலி காஞ்சனா என அறிய வருகையில் கதைக்களம் சூடுபிடிக்க அதற்கு தகுந்தாற்போல ஆட்டமும் அதிகரிக்கும். பாலையாவை ஏமாற்றிய பெரிய பண்ணையார் என அளந்து விடுகையில் திரையரங்கு முழுவதும் தீபாவளி சரவழிதான். அப்பா வேஷமிட்டு முழு படத்தையும் தாடையில் தாங்கி நடித்திருந்த இவர் நடிப்புக்கு ஒரு மணிமகுடம் எனலாம்.
1: அதிநவீன

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன

0: ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

திரை பிரம்மாண்டம் இல்லாத பக்குவமான உடல் மொழிக்கு சொந்தக்காரரான இவரை நடுத்தர வர்க்கத்தின் நாயகன் என்று கூட சொல்லலாம். மிகை உணர்ச்சிப்படாத பாவனைகளில் இயல்பான லகுவான கண்களிலும் குரலிலும் கொடுக்கும் இவர் காசிதான் கடவுளடா படத்தில் ஜம்புலிங்கமே ஜடாதரா என்ற பாடலில் இவர் காட்டு முகபாவனைகளும் தவறாய் பாடியவர் முழங்கை கொண்டு ஒரு இடி இடித்ததும் சரியாய் பாடுவதும் பார்க்கிறபோது சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது.

எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் திரை வாழ்க்கையில் ஏற்பட்ட போதும் யாவற்றையும் ஈடுகொடுத்து நடுநிலையான மனதுடன் அத்தனையும் கடந்தவர். முன்னணி கதாநாயகராக இருந்த காலகட்டத்திலும் கதாநாயகிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த எடுக்கப்பட்ட படங்களிலும் கூட சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவர். குணச்சித்திர வேடத்தில் அறிமுகமாகி கதாநாயகனை தொடர்ந்து சில படங்களில் இரண்டாம் நாயகனாகவும் மீண்டும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தும் திரையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

அரசலங்குமாரி என்கிற வரலாற்று திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடித்த பின்னர் வெகுஜன ரசிகர்களால் வெகுவாக அடையாளம் காணப்பட்டு அதன் பின்னர் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தோன்றி தலைசிறந்த நடிகர் என்பதை நிரூபித்து ரசிகர்கள் மனங்களில் லீங்கா இடம் பிடித்த படங்களாக நெஞ்சில் ஓர் ஆலயம், போலீஸ்காரன் மகள், சுமைதாங்கி, சர்வர் சுந்தரம், பாமா விஜயம், காசைதான் கடவுளடா, எதிர்நீச்சல், ஊட்டி வரை உறவு, மயங்குகிறாள் ஒரு மாது, வாணிராணி, மூன்று தெய்வங்கள் ஆகியவை அடங்கும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானை படைகள்
2: தயார் மன்னா.
1: குதிரை படைகள்
2: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
3: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
3: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
3: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
3: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
3: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

இவருடைய நடிப்புக்கு பல படங்கள் உதாரணமாக சொல்லப்பட்டாலும் ஜெயலலிதாவுடன் அவர் நடித்த சூரியகாந்தி திரைப்படம் அவரது வாழ்வில் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். மனைவியின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படும் கணவராகவும், பின்னர் மனம் திருந்தி மனைவியை சக மனுஷியாக பார்க்க கற்றுக்கொண்ட பக்குவப்பட்ட மனிதராகவும் இரு நிலைகளில் தன்னுடைய நேர்த்தியான நடிப்பை யதார்த்தமாய் தந்திருப்பது இவருக்கே உரைத்தானதாய் பல உள்ளங்களை கொள்ளையடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில்தான் கவிஞர் கண்ணதாசன் பாடுகின்ற காட்சியும் இடம்பெற்றிருக்கிறது.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. உங்களை இணைத்திருக்கும் நிகழ்ச்சி தேடிய நேரத்தின் வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மேலும் நட்சத்திரமாய் நடிகர் முத்துராமன். நகைச்சுவை கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாலே முத்துராமன் அவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாணிராணி திரைப்படத்தில் வாணி

சுவையுடன் நகைச்சுவையில் அசத்தியிருப்பார். மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலோ திருடனாக நடித்திருப்பார். அதில் சிவாஜி மற்றும் நாகேஷுடன் இணைந்து நகைச்சுவை காட்சிகளில் மிளர்ந்தார். இயக்குநர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான எதிர்நீச்சலில் பாலக்காட்டு மலையாள பேசியும் நடித்திருப்பாா்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை

0: நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்,
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
4: மற்றும்
5: ஏஎம்பி ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
1: நேர்களை உங்களுக்கு மறிப்பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மென்னும் நட்சத்திரமாய் நடிகர் முத்துராமன். கருத்தாழமிக்க கதையும் அற்புதமான பாடல் வரிகளும் இவரின் நிறைவான நடிப்பும் இது வெற்றிப்படமாக முக்கிய காரணிகளானது. இதைப்போலவே சர்வசுந்தரம் படத்தில் நாகேஷ் கே ஆர் விஜயாவை ஒரு தலையாக விரும்புவது தெரியாமல் நண்பனின் காதலிக்காக படும் பாடு, பெண்பார்க்கும் படலத்தையே நிறுத்தும் நிலை, இருவருக்கும் இடையே பெரிய விழிகளை முகபாவனைகளோடு ஏற்றவாறு உருட்டி உருட்டி நடித்திருப்பார். காலத்தால் அழியாத கதாபாத்திரங்களில் மிகவும் ஒருக்கமானது நெஞ்சில் ஓர் ஆலயம். இது ரசிகர்கள் நெஞ்சில் என்றென்றும் ஆர்ப்பரிக்கும் நினைவலை.

இன்றைய வெள்ளித்திரையில் வலம் வந்த திரைப்படங்கள் பார்மகளை பார், தீர்க்க சுமங்கலி, காதலிக்க நேரமில்லை, போலீஸ்காரன் மகள், சர்வர் சுந்தரம், மயங்குகிறாள் ஒரு மாது, கொடிமலர், சூரியகாந்தி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது தேனிய நேரத்தில் வெள்ளித்திரை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர். ஸ்ரீ சுப்பலட்சுமி.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. இன்னைக்கு போவோம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் பொருள், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதே ஆகும். இது இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரும் சமூக பிரச்சாரமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்வதும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதும், அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதுமே ஆகும். இந்த திட்டம் 2015 ஜனவரி மாதம் 22 ஹரியானா மாநிலத்தின் பானிபட் நகரில் தொடங்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகிய 3 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியாய் இத்திட்டம் செயல்பட்டு வருகின்றது. நாட்டின் 161 மாவட்டங்களில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1961 சிஎஸ்ஆர் கணக்கெடுப்பின்படி 0-6 வயதிற்குட்பட்ட 1000 ஆண் குழந்தைகளுக்கு 976 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்த நிலை மேலும் குறைந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்நிலையை மாற்றவே இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் விகிதம் குறைவாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது தாயின்

0: கருவிலேயே குழந்தையின் பாலினத்தை கணிப்பது ஆகும். இதை தடுக்க கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது சட்டப்படி குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் திருமணத்தின் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை தர வேண்டிய பழக்கங்கள் பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதும் மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமூக அவலங்களை களைந்து பெண் குழந்தைகளுக்கு பிறப்பதற்கான உரிமை, பாதுகாப்புடன் வளர்வதற்கான உரிமை, கல்விக்கான உரிமை மற்றும் மரியாதையுடன் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான உரிமையை இத்திட்டம் உறுதி செய்கின்றது. இத்திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த இந்திய அரசானது ஒரு தேசிய நிர்வாக குழுவை அமைத்துள்ளது. மேலும் தேசிய அளவிலான பல பிரச்சாரங்களையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இவை மட்டுமன்றி இத்திட்டத்தை நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சேர்க்க நம் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் இத்திட்டத்தின் பிரச்சார தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டம் விரைந்து மக்களிடம் சென்றடைய திட்டத்தின் நன்மைகள் குறித்த பல விளம்பர பலகைகளும் சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேகுகளும் நிறுவப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.
1: நேரம் 4:06 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது திரையிசை. திரையில் முதலில் வரும் பாடல் தொழில் திரிந்த காலம். பாடல பாடியிருக்காங்க மனோ பாப்ஷாலினி, பாடலுக்கு இசை ஜெயந்த். கேட்கலாம்.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: திரையிசையில் அடுத்து வருகிறது தேவாவோட மியூசிக்கில் அருள்மொழி சித்ரா பாடியிருக்காங்க பாரதி கண்ணம்மா திரைப்படம் பாடல். ஸ்டேடியன் குமரி FM 101.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
2: இன்று மாலை 5:30 நாகர்கோவில் ஒழுகினசேரி ராயல் ஒக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்
2: சிறப்பு நேரலை

0: நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரத்தார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும்

0: வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தவிக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவிக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிஜ் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம் கேட்கலாம். காற்றின் இடையில் பயணிக்கும் என் மனது மாலை பொழுதில் மயங்குகிறது. சூரியனை மயங்கும் என் இதயம் உறங்குகிறது உன் மடியில். ஜிக்கி ஏஎம் ராஜா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கேவி மகாதேவன் வரிகளில் வருகிறது குலே காபலி. கேட்கலாமா?

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.

குளிரும் பனியில் கதிரவன் எழும்ப, இருட்டும் வெளிச்சமும் விட்டும் விடாமலும் வெள்ளிப்பனி பாறையெல்லாம் கனிந்து நிரம்ப கண்கொள்ளா காட்சி இது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனோட வரிகளில் வருகிறது ரத்த திலகம் திரைப்பட பாடல். ஸ்ரீட்டின் குமரி FM 101.

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.

காதல் என்பது போர் செய்வது போன்றது. தூங்குவதும் சுலபம், நிறுத்துவதும் கடினம். மருது திரைப்படத்திற்காக வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜித்தன் ராஜ், ஜெயம் ருத்தி பாடியிருக்காங்க. இமானுடைய இசையில வைரமுத்து வரிகள். ஸ்ரீரின் குமரியும் 101.

தேன் பருவ மலரை சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி போல உன் காதல் தேடி உன்னையே வட்டமிடும் காதல் பூச்சி நான். பைரவா திரைப்படத்திற்காக ஹரிசரன் பாடியிருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் இசையில், வைரமுத்து வரிகள். ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை நூற்று ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 5:30.
2: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும்
3: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
2: வடிவீஸ்வரம் அழகம்மன் கோவில் சிறப்பு நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னி

0: மேனேஜர் நாகர்கோவில். நம்ம நாகர்கோவில் ராயல் வோக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
1: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் வோக் பர்னிச்சர், ஒழுகுனசேரி, நாகர்கோவில்.
0: நம்ம நாகர்கோவில் ராயல் வோக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
1: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் வோக் பர்னிச்சர், ஒழுகுனசேரி, நாகர்கோவில்.
0: நம்ம நாகர்கோவில் ராயல் வோக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
1: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் வோக் பர்னிச்சர், ஒழுகுனசேரி, நாகர்கோவில்.

0: ஒழுங்கினேசரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் இன்று நாம் இணைந்திருப்பது வடிவீஸ்வரம் அருள்மிகு அழகம்மன் திருக்கோவிலிருந்து அன்னையின் அருளோடும் நவராத்திரியின் மகிழ்வோடும் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காத்திருக்காங்க நிலை அறிவிப்பாளர்கள் லிஜு மற்றும் ஜெபின் நிக்ஸ்லின். வணக்கம்
1: நேயர்களுக்கு, இனிய மாலை வணக்கம். ஸ்ரீதேவி என்ற திருநாமம் கூறிடுவோம். பூதேவி ஒப்புவாமை இல்லாத பொன்னரசி, நாரணனார் நெஞ்சில் நவரத்தின மேனியலாய் ஆறுமுதா இன்பம் அளித்துலகை காப்பவளே என்று மீசை கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஸ்ரீதேவி துதியுடன் இன்றைய நேரலையை தொடங்குகிறோம். முக்கடலும் முத்தமிடும் குமரி மாவட்டத்தின் எழில் கொஞ்சம் மண்ணிலிருந்து உங்களது மனங்களை ஆன்மீக கடலில் நனைத்திட இந்தியா முழுக்க மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நவராத்திரி நாயகி என்ற சிறப்பு நேரலையை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரலைக்காக நாம் இன்று நின்று கொண்டிருக்கும் இடம், ஒரு பக்கம் பச்சை பசுமை போர்த்திய மேற்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொரு பக்கம் ஆடம்பிக்கு மலைகளோடு கம்பீரமாய் நிற்கும் முக்கடல் சங்கமம், நடுவே தலையாட்டி வரவேற்கும் தென்னை மரங்களும் குழு குழு சாரல் மழை என இயற்கை அன்னையே பராசக்தி அன்னைக்கு குடைபிடிக்கும் பேரழகு வாய்ந்த மண்தான் நமது குமரி மண். இந்த தெய்வீக மண்ணில் நாகர்கோவில் நகர பரபரப்புக்கு மத்தியில் அண்ணா பேருந்து நிலையத்தின் சற்று தொலைவில் வடிவீஸ்வரம் என்னும் சிறிய அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயம். மூலவர் சிவனாக இருந்தாலும் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு எப்படி அங்கே அம்பாளுக்கு முதன்மைத்துவம் அளிக்கப்படுகிறதோ அதுபோல இங்கே அம்மனுக்கு முதன்மைத்துவம் அளிக்கப்பட்டு இந்த தலம் அழகம்மன் கோவில் என்றே மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது. முப்பெரும் தேவியரின் அருள் பொழியும் நவராத்திரி திருநாளில் அழகம்மனை தரிசிக்க பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பூஜைக்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குருக்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் கோலுவும் வைத்திருக்கிறார்கள். பக்தர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பக்தரை சந்திச்சு பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: உங்க பேர், ஊர் சொல்லுங்க.
2: என் பேர் சுந்தர், சுவாமியோட பேர் தான். இந்த கோயில் வந்து வடிவீஸ்வரம் பேரு. இந்த வடிவீஸ்வரம் என்றால் அம்பாளுடைய பேர் வந்து வடிவுடை அம்பாள், ஈஸ்வரன் பேரு. அதனால வடி ஈஸ்வரபுரம், அதாவது வடிவான ஈஸ்வரனே இந்த பகுதியில் இருக்கிறாட்டுள்ள ஐதீகமான கோயில். இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நமது குமரி மாவட்டத்துல மொத்தம் 85 சிவாலயங்கள் உள்ளது. அந்த சிவாலயங்களே முதுமையாக ஞானத்துக்கான ஒரே திருக்கோயில் இந்த வடிவீஸ்வரம் அழகம்மன் கோயில். திருஞான சம்பந்தருக்கே ஞானம் கொடுத்த இந்த தலமானது வரலாறு புராணம் எல்லாமே இருக்கிறது. இந்த கோயிலை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். அதுல வந்து நம்ம ஔவையார் அருளிய விநாயகாவல்ல சீதக்கலவன் ஆரம்பிக்கிற பாட்டுல வரும், 9 வாயில் 1 மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதை காட்டி ஒரு வரும். இந்த கோயில பாத்தீங்கன்னா 9 வாசல் இருக்கும். இந்த வாசல்னா அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வெளியே பார்க்க ஒரு 4 வாசலும், உள்ளவை வந்து தெற்கும் கிழக்குமாக உள்ளே போய் ஒரு வாசலும், சுவாமி சந்நிதிக்கும் சிவன் சம்மதிக்கும் ஒரு வாசலும், இந்த 2 சந்நிதிக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு வாசல். அப்போ இங்க

0: இருக்கிறது என்னவென்றால் 9 வாசல் இருக்கிறது. ஒரு 9 வாசல்ல ஒரு மந்திரத்தை அடைச்சாச்சினாலே, ஒரு மந்திரம் சொன்னாலே 5 கலவும் தொடக்கும். அப்போ 5 இங்க இருக்கு. 5 பஞ்சபூதங்களும் இருக்கு, 5 கோஷங்களும் இருக்கு. பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு அப்படி என்றால், கிழக்கு வாசல் வழியாக நீங்க உள்ள வந்தீங்கன்னா இடது கை பக்கம் முதல்ல இருக்கிறது வந்து சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் வெப்பத்துக்குரிய, அதாவது அக்னி, உள்ள வந்து வெப்பமா அக்னி இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உலோகத்தாலான மண் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது தென்மேற்கு திசையில இருக்கும். இந்த கோயிலேயே வடமேற்குல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஜன்னல் இருக்கும். ஏன்னா அது காத்து தத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம். அதுல இருந்து கொஞ்சம் கிழக்க வந்தீங்கன்னா நடராஜ சன்னதி முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும், தண்ணீர் சார்ந்து. இந்த தெய்வமானது சுந்தரேஸ்வரம் வடிவுடை அம்பாலும் இந்த தெய்வமான ஆகாய தத்துவத்தில் இருக்காங்க. அதாவது பஞ்சபூதங்கள்ல உள்ளத்துல தெய்வமானது ஆகாய தத்துவத்தில், சுந்தரேஸ்வரம் அழகம்மன் ஆகாய தத்துவத்தில் இருக்கிறதாக்கு ஒரு ஐதீகம். ரெண்டாவது, அடுத்தால இந்த கோயில்ல வந்து பஞ்ச கோஷங்களும் செயல்படுகிறது. இந்த கோயில் வழியா பலபடியும் நீங்க உள்ள அதே கிழக்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா சூரியன் இருப்பார். அது பக்கத்துல என்ன இருக்குன்னா மடப்புளி இருக்கும். இது வந்து அன்னமய கோஷத்தை தத்துவத்தை உருவாக்குகிறது. இந்த அன்னமய கோஷத்தை அடைந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தால என்ன கோஷம் வரும் என்றால் மனோமய கோஷம் வரும். மனோமய கோஷம்னா மனதை வந்தவர்கள் அப்பரத்திருஞான சம்பந்தர் அவங்களோட சிலைகள் எல்லாம் இதுல இருக்கும். இது வந்து மனோமய கோஷத்தை இறக்கும். இந்த மனோமய கோஷத்தை ஜெயிச்சதுதான் நம்ம அடுத்த கோஷத்துக்கு பிராணமய கோஷத்துக்கு போக முடியும். அங்க வந்து முருகன் இருக்கார். பிராணமய கோஷத்துல யார் இருக்கார் அப்படின்னா முருகர் இருப்பார், அடுத்தால சனீஸ்வரர் இருப்பார். ஏன்னா பிராணமய கோஷத்துலதான் இதை ஜெயிக்கணும். இதை ஜெயிச்சாச்சுன்னா உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம் நடராஜர், அதாவது பூமியின் மத்தியில இருப்பதே வந்து நடராஜர். அந்த நடராஜர் யார சொல்லுவாருன்னா விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கார். அவருக்கு முன்னாடி இருக்கிற விஞ்ஞானமயம். இந்த இதுல வந்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், சுவாமியும் அம்பாலும் எந்த கோஷத்துல இருக்காங்கன்னா ஆனந்தமய கோஷத்துல இருக்காங்க. இந்த கோயில்ல வந்து பஞ்சபூதம், நவ துவாரம், நவ வாசல், பஞ்ச கோரை, இதையெல்லாம் இந்த தலத்தில் இருக்கு. இது என்ன அப்படின்னா கடவுள் எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்காங்க. வடிவீஸ்வரத்துல உள்ள சுந்தரேஸ்வரம் வடிவுடைய அம்பாலும் எங்க இருக்காங்க, உன்னுக்கு உள்ளதான். 9 வாயிலும் பஞ்சபூதமும் பஞ்சகோஷமும் நம்மள்கிட்ட தான் இருக்கு. நீதான் கடவுள், நீதான் இதை உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட கோயில் இது. 1484 உள்ள டைமிங்ல இதுக்கு பேர் வந்து நயினார் நாச்சியான்னு 2 பேர் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி வடிவீஸ்வரம் ஆகி மக்கள் இங்க வழிபட்டு இருக்காங்க. இந்த ஸ்தலத்தை பொறுத்த அளவு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களை, ஞானத்தை அழகக்கூடிய ஒரே தெய்வம். அப்புறம் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா எஞ்சான் தலையே பிரதானம்பாங்க. அதே மாதிரி இந்த கோயில உள்ள அந்த தலையான அமைப்பு கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும். இதுக்கு கீழே எல்லாமே தண்ணி. நீங்க தான் உங்கள் உள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத உணர்த்தப்பட்ட கோயிலாங்க இந்த கோயில். இங்க வந்து நீங்க இங்க உள்ள சுந்தரேஸ்வரம் அழகம்மனையும் தரிசிச்சு உங்களுக்குள்ள சுந்தரேஸ்வர அழகம்மனையும் கிடைக்கிற மாதிரி வந்து தரிசனம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரையும் அழகேஸ்வரையும் நீங்க தரிசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த அமைப்பு. அப்புறம் இந்த கோயில்ல வந்து இந்த பஞ்சகோஷங்கள்லாம் எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா கீழப்பா சண்முக ஐயா தான். அதாவது இந்த பொதுவா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மனிதன் நடந்தா புல்லு முளைக்காதும்பாங்க. ஏன் அப்படின்னா மனிதன் நடந்தா அது வழித்தடம். அதே போல எங்களுக்கு வழித்தடமா இருந்து இந்த குமரி எஃப்எம்முக்கு நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லி இந்த குமரி பாடும் ஆன்மீக பணி மற்றும் எல்லா பணிகளும் சிறக்க வாழ்த்துகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா அழகா இந்த ஆலயத்தின் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறார்கள், புராணம் வரலாறு எல்லாவற்றையும் வடிவீஸ்வரம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது வேற ரொம்ப சிறப்பா அழகா சொன்னாங்க. இனி இன்னொரு பக்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன சொல்றாங்க. வணக்கம் ஐயா, உங்க பேரு ஊர் சொல்லுங்க.
2: சுப்பிரமணியம், வடிவீஸ்வரம்.
1: வடிவீஸ்வரம் அப்படின்னா இந்த ஆலயத்தை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்.
2: வடிவு என்றால் அழகு, ஈஸ்வரம் என்றால் இறைவனை குறிக்கி பெண்பார். ஆகவே அழகு ஈஸ்வரி, அழகேஸ்வரி, அழகம்மன் என்று அழைக்கின்றோம், அழகேஸ்வரி என்று வழிபடுவார்கள்.
1: சரிங்க, இப்ப ஒவ்வொரு ஆலயத்திலயும் வந்து பக்தர்கள் வந்து குறிப்பிட்ட வேண்டுதல் வைப்பாங்க, அது நிறைவேறினா குறிப்பிட்ட காணிக்கையும் செலுத்துவாங்க. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் தனி சிறப்பு. அந்த மாதிரி இந்த ஆலயத்துல என்ன வேண்டுதல் பிரதானமாக வைக்கிறாங்க, என்ன காணிக்கை அதுக்காக செலுத்துறாங்க?
2: இந்த ஆலயத்தில்

0: தந்தை இன்மை, அவர்களுக்கு வேண்டிய குழந்தை உடனே இந்த அம்பாள் வழங்க தயாராக இருக்கிறார்கள். திருமண தடை, செல்வம், ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளவுமே இந்த அம்மனை வேண்டி வழிபட்டால் அது நிறைவேறுவதால் நாளுக்கு நாள் தமிழகம் எங்கும் இருந்து கேரளாவில் இருந்து இங்கே பக்தர்கள் வந்தவன்னு இருக்கின்றனர். மேலும் இந்த ஆலயம் வந்து திருஞான சம்பந்தர் இங்கே வந்திருந்து 11 பதிகங்கள், திருக்கோட்டாத்து பதிகம் என்று சொல்லப்பட்ட பாடல் இந்த ஆலயத்தில் பாடப்பட்டதுதான். இது ஒரு வரலாற்று சிறப்பு நமது. இது கேரளாவில் இருந்ததால் அந்த வரலாறு இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருஞான சம்பந்தர் இங்கு வந்ததாக கீழ்பக்கம் கூட அதுக்குள்ள ஒரு தடயங்கள் இருக்கின்றன. அதுக்கு அதற்கு அடையாளமாக திருஞான சம்பந்தர் ஞானப்பால் ஓட்ட நிகழ்ச்சி ஒவ்வொரு மாசித்திரமும் நடைபெறுகிறது.
1: அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையால் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலம், குதிக்கின்ற மின்கொடி நெண்கடி, மென்மலர் சூடிகை கண் பதிக்கின்ற நெஞ்சிற்கு அபிராமி வெள்ளி தன் பாதங்களே என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் அன்னையை பாராணம் செய்கிறார். அவள் பாதம் போற்றி அழகம்மன் அருளை தேடி சரண் புக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். என்னால் பூஜைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் பங்கேற்க வந்திருக்க ஒரு பக்தையை வந்து சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் உமா. அடீஸ்வரன், ஊர் அடீஸ்வரன்.
1: உங்க ஆலயத்துல கொலுவெல்லாம் வச்சிருக்கீங்களே, நீங்க இங்க பாடல் பஜனை எல்லாம்
2: பாடுவீங்களா?
1: ஒரு அம்மன் பாடல் பாடலாமா?
2: கருணை கற்பகமே, கருணை தெய்வமே, அழகே சரி காணவேண்டும் பொற்பாதமே, என் கருணை தெய்வமே, அழகேஸ்வரி காணவேண்டும் பொற்பாதமே, என் கருணை தெய்வமே, அழகேஸ்வரி.

தெய்வமே அழகி செடி காண வேண்டும் உந்தன் சொற்பாதமே கருணை தெய்வமே அழகி செடி ஆனந்த வாழ்வு அளித்திடல்வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே எங்கள் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்தி

0: ரொம்ப அருமையா அழகா பாடினீங்கம்மா. அழகம்மன் அழகேஸ்வரி அப்படின்னு பாடினது கேட்கவே அருமையா இருந்தது. இந்த ஆலயத்தில் அழகம்மன் தெற்கு நோக்கி சன்னதி கொண்டிருக்கிறாள். நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் எழிலோடு காட்சி தருகிறாள். அம்பாளின் சந்தினியின் வலது புறத்தில் மூலவரான அருள்மிகு சுந்தரேஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி எழுந்தருள் இருக்கிறார். இறைவன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் இந்த கோயிலின் பிரதான பெரிய ராஜகோபுரமானது தெற்கு வாசலில் அமைக்கப்பட்டிருப்பது இது தனி சிறப்பு. இப்ப கோலும் வச்சிருக்காங்க, பக்தர்களும் வந்த வண்ணம் இருக்காங்க. பக்தர்களிடையே நமது ஆர்ஜேடி ஜெமினிக்ஸ்ல நின்று கொண்டிருக்கார். இனி நேரலையே அவர் தொடர்வார்.
1: ஒளி தரும் தீபமே, அருள் தரும் தீபமே, ஒன்பது இரவிலும் மண்ணையின் அருள் தீபமே. வணக்கம் அன்பர்களே, இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி தங்களை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையின் நான்காம் நாள் விழாவில் உங்கள் மனங்களின் வாக்களில் மகிழ்ச்சியின் மணி ஒசை எழுப்பி பக்தியின் தென்றலை வீச செய்யக்கூடிய உங்களை இதயம் கனிந்து அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் பக்தர்களோடு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.

0: உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: ஜோதிலட்சுமி, வெளியேஷத்திலிருந்து வரோம்.
0: இந்த ஊர் தானா உங்களுக்கு? இந்த கோயிலின் சிறப்புகளை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா?
1: இந்த கோயில நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய கண்கூட காட்சி எல்லாம் நிறைய உண்டு, நிறைய அனுபவங்கள் எனக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கும் நடந்திருக்கு. ரொம்ப நம்பிக்கையான கோயில். ஒரு பாட்டு பாட,
0: பாட்டு பாடுறீங்களா? சரி, ஓகே, பாருங்க.
1: உதிக்கின்ற செங்கதே உச்சி திலகம் உணர்வுடையோ, உதிக்கின்ற

உலகம் பையன் வெளி துணையே. சரதி ஜனாபோதனே.

0: அழகான ஒரு பாடல் பாடினீங்க, ரொம்பவே பக்தி மயமா இருந்துச்சு. இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க, அதை எங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: எங்க குரு வந்து 8 வயசுல நான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன். எங்க குரு திருவாண்டத்துலயே கோச்சிங் எடுத்தேன், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்க இங்க படிச்சு அதுபடியே அழகமேட்ட எல்லா கோவிலையும் பாடிக்கிட்டு இருக்கேன்.
0: அப்ப இங்க நடைபெறுற வழிபாடுகள் எல்லாம் பாடுவீங்களா?
1: எல்லாத்துலயும் பாடுவேன். பௌர்ணமி பூஜை உண்டு, அப்புறம் பிரதோஷம் உண்டு, எல்லாத்துலயும் பாடுவோம்.
0: வேற என்ன மாதிரிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் இங்க நடைபெறுது?
1: நிறைய அந்த குழந்தைக்கு கல்யாணம் அந்த மாதிரி இருந்து நிறைய வழிபாடு நடந்துட்டு இருக்கு. பௌர்ணமி பூஜைக்கு தேர் ஊர்வலம் உண்டு, பிரதோஷத்துக்கு ஊர்வலம் வரும், அபிஷேகம் எல்லாம் உண்டு. எல்லாம் நல்லது, சிறப்பாக நடந்துட்டு இருக்கு.
0: நன்றிமா, அழகா பேசுறீங்க. அடுத்ததா ஒரு பக்தர் இது கூடவே வழிபாடு பத்தி சொல்றாங்க, அதை கேட்டுட்டு அடுத்த நேர பக்தரை சந்திச்சிருவோம்.
2: பத்து நாள் மாச்சி திருவிழா நடக்கும். 3 நாளைக்கு திருவிழா, 10 நாளைக்கு சுவாமி ஜோரா அலங்காரம் பண்ணி நல்ல கச்சேரி எல்லாம் உண்டு, கச்சேரி எல்லாம் நடக்கும். 10 நாளும் சுவாமி அவ்வளவு அழகா இருக்கும், பாக்குறதுக்கு ஜோரா இருக்கும். அதை பாக்கறதே வெளியூர்ல நாங்க வருவோம். வெளியூர் பண்ணோம்.
0: சிறப்புமா, எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊருக்கு தெய்வம் கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அடுத்த ஒரு பக்தர் இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லிட்டு இந்த கோயிலோட சிறப்புகளையும் அப்படியே சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.
3: வணக்கம், என் பேரு முத்தம்மாள். இந்த கோயில் நாகர்கோவில் நகர்லயே பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில். இது அடிக்கடி நாங்க வருவோம். இங்க வந்து திருவிழாக்கள்ல மாசில நடக்கும், 10 நாள் திருவிழா நடக்கும். அதுல எல்லா கச்சேரிகள் இருக்கும். ஒன்னாம் திருவிழா திருச்செந்தூர் மாதிரி, இங்கேயும் 6ஆம் திருவிழா, 7ஆம் திருவிழா பச்சை சோப்பு சாத்தி, 8ஆம் திருவிழா பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி எல்லாம் அதே மாதிரி நடக்கும். ஆனா ஆனா எல்லாரும் தேரோட்டமும் நடக்கும், நாங்க எல்லாம் பாத்துருக்கோம். அழகம்மன் வந்து கன்னியாகுமரி அம்மனே மாதிரி, அதை பாக்குறதுக்கு போக முடியாதவங்க இதை பார்த்தா அதே பார்த்த மாதிரியே இருப்பாங்க. சிவனும் இங்க பிரசித்தி பெற்ற சிவன் தான், ஆனா கோயில் பேர் அழகம்மன் தான் இருக்கனால எல்லாரும் அழகம்மன் தான் ரொம்ப சொல்லுவாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில் நகரில நடுவில் இருக்கனால எல்லாரும் எந்த நேரமும் எல்லா பக்தர்களும் வந்து தங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவாங்க. வேற இந்த கோயில் வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்த செட்டியார் ஒரு அல்குந்தான் செட்டியார் ஒருவர் இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்ததாகவும், அவர்கள் சேலை எங்க சுற்றுப்புறத்தில் வச்சிருக்கிறார்கள். சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. வேற இந்த சூரியன் சந்திரன் இவர்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்கிறனால எல்லாரும் வந்து தோஷங்கள் சுத்திங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவது உண்டு. பள்ளியறை தீவாரணை மிகவும் முக்கியமானது, அதை எல்லாரும் கணவன் மனைவி அமைதிக்கு மன அமைதிக்காக எல்லா பக்தர்களும் வந்து அதை கலந்து கொள்வார்கள்.
0: நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. முத்தம்மா வேற ஊர்ல இருந்து இங்க வருவேன் சொன்னீங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நாகர்கோவில் கோட்டாறு பகுதியிலிருந்து வந்திருக்கோம்.
0: சரி ஓகேம்மா, ரொம்பவே அழகா பேசினாங்க. அடுத்ததான் ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்க சந்திச்சிடலாம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து?
4: என் பேர்

0: இந்த மணிமேகலை கோட்டார்ல இருந்து வரேன்.
1: சரிம்மா, எங்களுக்காக ஒரு பாடல் பாடலாமா? நெய்யை வணங்கி.
0: சரியா. வாழ்வு மாணவள் துர்கா வாக்கு மாணவள் வாணி நின்றவள் இந்த மண்ணில் வந்தன.

0: எம்மையானவள் துர்கா ஜெபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் எம்மையானவள் துர்கா இன்பமானவள் உண்மையானவள் என்றும் முழுமை தோர்கவள் தேவி துர்கையே தேவி தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே.
1: அன்னியை வாழ்த்தி வணங்கி பாட வேண்டும் என்றால் ஒரு பொழுது போதாது. அது போல எல்லோரும் இணைந்து பாடலை தொடங்கியதும் அனைவரும் இணைந்து பக்தி மயமாக பாடினார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. நவராத்திரி நவம் என்பது ஒன்பது, ராத்திரி என்றால் இரவு. ஒன்பது இரவுகளும் அன்னியை வணங்கி பத்தாவது நாளான விஜயதசமியை இணைந்து கொண்டாடும் திருவிழாவை நவராத்திரி. நவராத்திரி நமக்கு நினைவூட்டுவது வெளிப்புற வெற்றியை மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் பயம், அறியாமை, சோம்பல், கோபம் போன்ற தடைகளை வென்று நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையே குறிக்கிறது. இந்த விழாக்கள் எல்லாமே பயங்கர கொண்டாட்டமா இந்த ஊர்ல நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, பக்தை அவங்களை சந்திச்சு பேசலாம். வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: இங்க வடிவீஸ்வரம் கிருஷ்ணகுமார். படிக்கவா, பாட்டு படிக்கவா? மாணிக்க வீணையோ மாதேவி கலைவாணி சேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா, பாட வந்தோ அம்மா, பாட வந்தோ நாம நக்க பாடி நின்றோல் ஞானம் வளர்ப்போ உமனுக்கு பூஜை செய்தால் நீ மகிழ்வாய் மாணிக்க வீணையே மாதேவி கலைவாணி சேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் விட்டிரு பாப்பியங்கள் உள்ள கோவிலிலே உறங்கி நிப்பாய் வெள்ள தாமரையில் விட்டிரு பாப்பியங்கள் உள்ள கோவிலிலே உறங்கி நிற்பாய் பள்ளமில்லாமல் சொல்லும் அன்பருக்கேண்டும் பள்ளி அறிவை தரும் அன்னைய நீரே மாணிக்க வீணையே மாதேவி கலைவாணி சேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா, பாட வந்தோ வந்தோ.
1: ரொம்பவே அருமையா பாடினீங்கம்மா. உங்க வயசு எத்தனை?
2: வயசு 73.
1: 73 வயசுலயும் இவ்வளவு கம்பீரமா அவ்வளவு பாடுறீங்க.
2: அதுக்கு எங்க அவார்டு வாங்கியிருக்காங்க எங்க அக்கா, கலைமாமணி பார்த்தா வாங்கியிருக்கா. எங்க குடும்பமே இப்படிதான்,
1: இசை குடும்பம், கலை குடும்பம் தான் எங்க குடும்பமே. அதனாலதான் இவ்வளவு அழகா பாடுனு அப்படின்னு அழகா சொன்னீங்கம்மா. இன்னொரு பக்தரை சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: வணக்கம், சுப்பிரமணியன், கோட்டார்ல இருந்து வரோம். இந்த அலமங்கோயிலுக்கு டெய்லி வருவேன். காக்கால பூசை, இது பள்ளியார பூஜை டெய்லி வந்து கலந்துக்கொள்வேன். இதுல பெரிய நவகிரகங்கள் வந்து கிடையாது. குடிமத்து பக்கத்துல மாடி மேல நவகிரகங்கள் இருக்குது, ரொம்ப தனிச்சிறப்பு. கோயில 14 திருவிழா நடக்கும், ஆவணி திருவிழா, டெய்லி கச்சேரி இதெல்லாம் வரும். டெய்லி நான் வந்து கேட்க வருவேன்.
1: தினமும் வருவீங்கன்னு சொல்றீங்க, நடை எப்பவுமே திறந்துதான் இருக்குமா ஐயா?
3: நடக இது மாதிரி 5:30 நைட்டு 8 மணிக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க.
1: சரி, ஓகே, ரொம்பவே சிறப்பா பேசுனீங்க.

0: எங்களுக்கு கூடுதல் தகவலும் தந்தீங்க, அருமையா பேசுனீங்க, நன்றி ஐயா. கோவிலின் கொலு சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை படிகள்னா அப்படியே நம்ம எண்ணிடலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு படிகளை கொண்ட கொலு அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கவே அத்துணை அழகாக, கண் குளிர பார்த்து கொண்டே இருக்கலாம், அத்துணை அழகாக இருக்கிறது கொலு.
1: அது மட்டும் இல்ல, அழகம்மனுடைய சிலைய வந்து இங்கேருந்து மேலேந்து 2வது படியில பெரியதா ரொம்ப அழகா இழல் கொஞ்சம் வழியில ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அலங்கரிச்சு. நவராத்திரி விழா அப்படின்னாலே இசையும் கொலுவும் தான், இசைய நம்ம கேட்டுட்டோம். இங்க கொலுவோட வந்து பாக்க வந்திருக்கோம். இங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, முதல் படியில வந்து நவதானியம், அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வைபவம் பத்தின ஒரு இது, அடுத்ததுல சில ஞானிகள் கிருஷ்ணர் சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுலதான் அழகம்மனும் இருக்காங்க. அதுக்கப்புறம்

0: யானைகள், கிருஷ்ணர் சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுலதான் அழகம்மனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில தெய்வங்களுடைய சிலைகள் வச்சிருக்கிறாங்க, பசுமாடு இது போன்ற இதெல்லாம் வச்சிருக்காங்க. நாலாவதுலயும் வந்து நிறைய அதாவது அவதாரங்கள், கிருஷ்ண அவதாரங்களை எல்லாம் வந்து நிறைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலைகளை விதவிதமா அடுக்கி ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க. நீல நிறத்துல கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து வரக்கூடிய இதெல்லாம் அழகா இருக்காரு. அதுக்கு மேல இருக்கிற படியில பாத்தீங்கன்னா அம்மன் சிலைகளை வந்து விதவிதமா வச்சிருக்காங்க. அம்மன் அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க. அதுக்கு மேல நடுவுல அம்மன் எல்லாம் கும்பத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு இரண்டு பக்கமும் வந்து சுந்தரேஸ்வர சமேதம் தேவி அன்னை வந்து வீற்றிருக்கிறது போலயும், அவங்க குடும்ப சகேதம் அதாவது விநாயகர் முருகனோடு இருக்கக்கூடிய சிலைகளும் வந்து ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. கொலு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு.
1: என்ன அர்த்தம்?
0: என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா, அரசி அல்லது இறைவன் தன் படை பரிவாரங்களோடு வீற்றிருக்கும் அரசவை அல்லது தர்பார் அல்லது அம்பிகை ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாம் நாள் பெற்ற வெற்றி விழா என்ற பொருள் தரும் விதத்துல பக்தி இலக்கியங்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க.
1: ரொம்பவே அருமை. இந்த கொலுவை பாக்குறதுக்குமே அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த கோயிலை பாக்குறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்கு. கல்லால் ஆன மண்டபம் இதெல்லாம் அமையப்பட்டிருக்கிறது. கோயிலின் இடது பக்கம் கன்னி விநாயகர், அது பக்கத்திலேயே மரங்கள், இயற்கை. இந்த நாகர்கோவில்ல இப்படி ஒரு இயற்கை வாய்ந்த இடம் இருக்கிறது. அதை பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாக இருக்கிறது. வான் உயர்ந்த நுழைவாயில், இதை பார்த்து கொண்டு நடையை வணங்கி உள்ளே வரும்போதே அத்தனை பிரமிப்பாக இருக்கிறது திருக்கோயில் பார்ப்பதற்காக.
0: இப்போ நமக்கு நிறைவா வந்து பாடல் பாட போறாங்க இரண்டு பக்தர்கள், பாடலாமா?
2: பொருளும் புகழும் பொருந்திவாய, பொருளும் புகழும் பொருந்திவாய, பொருளும் புகழும் சீரண்டு வாய.
1: மீட்டிங் ஏற்றிய விளக்கின் ஒளி வாக்கை தாண்டி பெருகையும் ஒளிகள் செய்வதை போல் நம் மனதில் சிறக்கும் நல்ல எண்ணங்கள் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்விலும் மகிழ்ச்சியை பரப்பட்டும். அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நவராத்திரி விழாவின் மகிழ்ச்சி என்றும் நம் மனதில் நிலைத்திருக்கட்டும். இதுவரை இணைந்திருந்தோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையின் 4வது நாள் நிகழ்ச்சியில் வடிவீஸ்வரம் அழகம்மன் கோவில் தரிசனத்தில் நன்றி நேயர்களே.
0: நன்றி நேயர்களே.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
3: நேயர்கள் இதுவரை நாகர்கோவில் ஒழுகுனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கிய
4: நவராத்திரி நாயகி
3: வடிவீஸ்வரம் அழகம்மன் கோவில் சிறப்பு நேரலை கேட்டீர்கள்.
4: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
5: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
6: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.
5: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
6: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.
5: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
6: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுகுனசேரி நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
0: குமரி பண்பலை இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்று 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மனவிளை டி ரத்தினம் அவர்கள். தொடர்ந்து அமது சுரபி, பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் அவசியம் தகவல்களை தருகிறார் கருங்கல் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜெரால்ட் எர்வின் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், வெட்டுணி மடம் ஜே சித்ராலீன சிந்தனையர்க்கு தொகுத்தனுப்பிய பாடல்கள், 9:15 செய்தி தொடர், 9:30 தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை இடம்பெறும். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம். குமரி பண்பலை 101 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்தி செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 6:00, 9:00, 10:00, பிற்பகல் 11:00, முற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 8:00 மற்றும் 10:00. நாளை காலை 7:50 வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், தொடர்ந்து திரையிசை. குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க நேர்களை. நேர்கள் இதுவரை கேட்டது திரையிசை. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. The Union Cabinet has approved a productivity-linked bonus PLB of 78 days for more than 11,40,000 eligible railway employees in recognition of their performance. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement while briefing the media after the Union Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi in New Delhi today.
3: The Cabinet today approved a productivity-linked bonus equivalent to 78 days' wages for around 11,40,770 railway employees. The bonus is a Diwali gift for all railway employees who work tirelessly day and night to ensure the smooth functioning of the Indian Railways. The total financial outlay for the bonus is approximately 2,009 crore rupees.
4: 2,009 crore rupees ka total bonus hai.
2: Mr. Vaishnav also said large-scale recruitment is underway in the railways, with recruitment being carried out for around 1,65,000 posts. The union minister said the government has also approved the

மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

சுகாதார திட்டங்கள் மற்றும் தொடர்பான தகவல்களை உடனடியாக பெறலாம். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவரும் இநலம் ஏஐ சாட்பாட் சேவையை பயன்படுத்தி சுகாதார சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் திருவட்டார் வட்டத்தில் 21/10/2026 அன்று காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் 22/10/2026 காலை 9 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 21/10/2026 அன்று பிற்பகல் மணி 12:30 முதல் மணி 1:30 வரை திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார்கள். எனவே திருவட்டார் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிப்பொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிப்பொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18 தேதி முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் கட்டாயன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மேடம் கட்டையன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: BMAC, MFAC,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புது, நாகர்கோவில், 9842111364.
6: மெல்லிசையில் முதலில்
7: நினைவுகளே என தொடங்கும் வாணிஜெயராம் பாடிய பாடலை இயற்றியவர் பூவை செங்கூட்டுவன். இசை TK Jayaraman.

0: மெல்லிசையில் அடுத்து.
1: மச்சமுள்ள என தொடங்கும் சுந்தர ஆவுடையப்பன் பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடுவோர் டி எல் மகராஜன் மற்றும் பி எஸ் சசிரேகா ஆகியோர்.

மெல்லிசை கேட்டோம். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: பழி காட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: சாட்டர்ஜி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சாட்டி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி

0: விஷ்ணு இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 1,65,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4,500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது.

0: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு, அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்திற்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
1: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்திப் பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் வருகிறது சதுரங்கம் திரைப்படத்திற்காக ஹரிணி மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. வித்யாசாகர் மியூசிக்ல அறிவுமதி வரிகளில் கேட்கலாம்.

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார்.

0: நீங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: திரையிசையில் அடுத்து கேட்போம். நந்தா திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. இவனோட இசையில ஸ்ரீமதனோட வரிகள் கேட்கலாம்.

சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் கட்டையன் விலை எம்எஸ்ஆலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை.

0: பகல் ஒரு மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545. சென்னை.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. திரையிசையில் நிறைவாக வருகிறது. அசல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருக்காங்க. பரத்வாஜோட மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீஜின் குமரேஃபம் 101.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானை படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரை படைகள்?
1: கிளம்பி விட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: பட்டாம்பூச்சிகளாய்
0: பண்பலை 101
3: நம் வீட்டு செல்லச்சீட்டுகளின் குரல்கள்
0: தினந்தோறும் இரவு 8:05
3: பட்டாம்பூச்சிகள்.
0: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
2: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலில் உந்தன் பாதம் என தொடங்கும் பாடலை பாடியவர் சௌமியா.

0: இன்னிசை நேரம் கேட்டீர்கள். தொடர்வது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ்.
2: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச முதியோர் தினத்திற்கான கருப்பொருள் நீண்ட ஆயுள் காலம், நீண்ட வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என அறிவித்தது. மேலும் முதியோர்களின் உரிமைகள், நலன், பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் அரசணிக்கப்படுகிறது. முதியோர்கள் நமது குடும்பத்தின் வேர்கள் போன்றவர்கள். அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்து தங்களது அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கியுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தன. முதியோர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் முதியோர்களை நினைவுகூர்ந்த நாளாக இல்லாமல் அவர்களின் நலனையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக உள்ளது. முதியோர்களின் அறிவும் அனுபவமும் சமூகத்தின் மதிப்புமிக்க செல்வமாகும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 என்பது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு மற்றும் நலனை பேண அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டவாறு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அலுவலர்கள் முதியோர்களை கவனிப்பதிலும் முதியோர்களின் நலன் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு சர்வதேச முதியோர் தினத்தினையொட்டி புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக முதியோர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள், பாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் ஓய்வு விடுதி கூட்டரங்கில் காலநிலை மாற்றம் துறை சார்பில் ஆசிரியருக்கான காலநிலை மாற்றம் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்பினை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளிகளுக்கான காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில்

0: சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் அதன் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனும் மிகவும் அவசியமாக உள்ளதால் ஆசிரியர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எனவும் நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும்.
0: நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள். இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக்கல், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ₹9,000 ஊக்கத்தொகையாக பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அரசு 8,100 ரூபாயும் நிறுவனங்கள் 900 ரூபாயும் வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியிலிருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலத்தில் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கூடுதல் உதவித்தொகையாக ₹6,000 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த 1 மாதத்திற்குள்ளும் அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் இணைய குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழுநேரம் பணிபுரிபவராகவோ அல்லது கல்வி பயில்பவராகவோ இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழிற்பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர வரும் தகுதியான இளைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அதில் பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட திறன் அலுவலரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மாவட்ட திறன் மையத்தினையும் அவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜெயராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3,20,00,000 பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் IDBI வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு

0: அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல்துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. 2 கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய

இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனா். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNA சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-34 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21-25 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். மழை இருப்பதால் இளம் ரப்பர், பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறம் மாற்றம் வரத் தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மரவள்ளி கிழங்கில் நுண்ணுயிரினால் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளாா்.

திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் ரூகோ சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் முட்டை அட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை பாதிப்பு இருக்கும் விவசாயிகள் இம்முட்டை அட்டைகளை ஒரு ஏக்கருக்கு 400 முட்டைகள் வீதம் பாதிக்கப்பட்ட தென்னை ஓலைகளில் கட்டுவதால் இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் இளங்குஞ்சுகள் சுருள் வெள்ளையின் முட்டை மற்றும் இளங்குஞ்சுகளை சாப்பிடுவதன் மூலம் தென்னையின் சுருள் வெள்ளையின் பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். 1000 முட்டை கொண்ட இம்முட்டை அட்டையின் விலை 450 ரூபாய். இம்முட்டை அட்டைகள் தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை 9025980619 என்ற கைபேசியில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி மனவிளை டி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் அவசியம். கருங்கல் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: விதைப்பது நெல்மணிகள் மட்டுமல்ல, மனித நேயத்தின் அடித்தளம். அறுவடை செய்வது நெல்மணிகள் மட்டுமல்ல, உலகத்தின் பசிப்பினி தீர்க்கும் மருந்து. எனவே உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர் இல்லை என்பதை உணர்ந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி பாதுகாப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் கோகோ சாகுபடி மனவிளை டி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
2: இப்ப முன்னாடி எல்லாம் நமக்கு தென்னை வாழை இதுதான் அதிகமா சாகுபடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல நீங்க இப்போ கோகோ சாகுபடி கூட எப்படி வந்தீங்க, என்ன தாக்கம், எங்கேயாவது பார்த்து நல்லா கோகோ சாகுபடி பண்ணா ஒரு லாபகரமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்களா, எப்படி ஆரம்பிச்சீங்க?
5: அதாவது கோகோ வந்து தென்னையில ஊடு பயிரா பயிர் செய்யலாம். முன்னால வாழை தான் பயிர் போட்டுட்டு இருந்தாவ, இப்போ வந்து தென்னையில ஊடு பயிரை போடுவதனால இதனால அதிகப்படியான லாபமும் கிடைக்குது. இது வந்து மூணாவது வருஷத்துல இருந்து பலன் தரும். முதல்ல குறைவா தான் கிடைக்கும், இரண்டாவது படிப்படியா நமக்கு கூடுதல் மகசூல் வரும். இப்போ வந்து தென்னை வந்து பல நோய்களும் இருக்கிறதுனால தென்னையோட கொக்கோயில தான் வருமானம் இல்லை, எனக்கு வந்து அதுதான் கூடுதலா இருந்துட்டு இருக்கு.
2: அதாவது கோகோ சாகுபடி பண்ணும் போது கோகோ கண்டு நடவா இல்ல விதை நடவா?
5: கண்டுகளை தாராவா, அதான் நம்ம எப்படி நடணும் என்ன செய்யணும்னு அவங்களே நமக்கு வந்து செயல்முறை காட்டி தராவ, அதே மாதிரி நம்ம நடவு செய்யணும்.
2: அது எப்படி நடவு பண்ணணும்?
5: அதாவது நம்ம கண்டு நடுவதற்கு முன்னால தென்னைக்கு ஒன்றுக்கு ஒன்று இடைவெளியில ஒன்னரைக்கு ஒன்னரை ஒன்றடி ஆழம் ஒன்றடி வீதி அகல அப்படி குழி எடுத்து அதுல ஒரு ரெண்டு மூன்று கிலோ போல சாணி வரம் போட்டு அவர்கள் தரக்கூடிய கன்றை நம்ம சேதாரம் இல்லாமல் வேர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை நடவு செய்யணும். நட்டு தண்ணி பாய்க்க வேண்டும். கொக்கோவுக்கு அதிகப்படியாக எப்பவும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் மூட்டை சுத்தி. இதை நம்ம இப்படியே வளர்த்து கொண்டு வந்தா ஒரு வருஷத்துக்கு மேல உரம் ரசாயன உரங்கள் இடணும். ஆண்டைக்கு ரெண்டு முறை ரசாயன உரம் இடணும். சுத்தி வட்ட பாத்தி அமைத்து மூட்டலாயிட்டு தண்ணி பாய்க்கணும்.
2: சரி, கண்டுகள் இப்போ கோகோவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரகங்கள் எல்லாம் இருக்கு?
5: நமக்கு வந்து ஒரே வெரைட்டி தான் தராவ, அதுதான் நம்ம நடவு செய்யும். அதுல வந்து சில இது வந்து சிவப்பு கலர் ஆட்டம் இருக்கும், மற்றபடி ஒரே இதுதான்.
2: கண்டுகள் எல்லாம் வாங்கும் போது இப்போ எங்க போய் வாங்குறீங்க?

0: வந்து நம்ம யூனியன் ஆபீஸ்ல ஹார்டிகல்ச்சர் தனியா அதுக்கு ஒரு இது இருக்கு. அங்க வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்ணா அவங்க வந்து தோட்டக்கலை துறை வழியாட்டு நமக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க.
1: சரி, இப்போ ஒரு தரமான கன்று அப்படின்னா எப்படி இருக்கணும்?
0: ஒரு அடியாவது கிளரத்துல இருக்கணும். அதாவது ஒரு 10 இலை 10-15 இலைகளோட ஒரு அடி கிளரத்துல நம்ம நடும்போது இருக்கணும்.
1: இப்போ ஒரு உத்தேசமா ஒரு ஏக்கர்ல எத்தனை கன்று?
0: ஒரு ஏக்கர்ல 200 கன்றுகள் நடவு செய்யலாம்.
1: இப்ப நீர்ப்பாங்கான இடம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நீர் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இருக்கு. எந்த மாதிரி இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்து நடவு பண்ணணும்?
0: நீர் அதிகமா உள்ள இடங்கள்ல என்ன நடுவோம், கொஞ்சம் வடிகால் வச்சது அமைத்தா நல்ல செழிப்பா வரும்.
1: கோக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு அந்த காய்பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்?
0: 3வது வருஷத்துல இருந்து பூக்க தொடங்கும். காய்கள் உற்பத்தி ஆகி காய்கள் வந்து நமக்கு பூத்த பலன் கிடைக்க 120-150 நாட்கள் ஆகும். 150 நாள்லதான் நம்ம அறுவடை பண்ண முடியும்.
1: நடுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது பயிற்சிகளோ இல்ல பார்த்த அனுபவத்தின் வாயிலா தொடங்குனீங்களா? எப்படி
0: இல்ல, நான் எனக்கு அதுக்கு முந்தைய அனுபவம் என்ன இல்ல. இந்த எப்படி கொக்கோ செடி நட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தனால நான் அதை வந்து நடவு செய்தேன். எங்க ஊர்ல வேற 2-3 விவசாயிகள் கொக்கோ கன்று நட தொடங்கினாவா, அப்போ அது பலன் கிடைக்கனாலே நமக்கும் நட்டு பார்ப்போம்னுட்டு தான். கொக்கோ கன்று நட்டா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த முறையில தான் நட்டேன். அதுக்கு பிறகுதான் அதுக்கு பலன் நமக்கு தெரிஞ்சு, அதனால அது சிறப்பா இப்ப வளர்த்து நல்லபடியா வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு.
1: சரி, கோகோ சாகுபடி பண்ண பிறகு அத ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு நடணும்?
0: 20 அடி இடைவெளி வரும். அதாவது நம்ம 20 அடி இடைவெளி விட்டு தென்னு நடுவோம். அப்போ வந்து 2 தென்னுக்கு இடைவெளியில வரச்சுல அந்த 10 அடி 10 அடி இடைவெளி வந்து 20 அடி 2 இதுக்கு இடைவெளி வந்துடும். அப்படி நடலாம். அப்படி நடச்சுல 1 ஏக்கர்ல 200 கன்றுகள் நடலாம்.
1: சரி, இப்போ நீங்க வந்து ஊடுபயிர் சாகுபடி பண்றீங்களா இல்ல தனியா கோகோ சாகுபடி
0: பண்றீங்களா? இது வந்து ஊடுபயிர் சாகுபடி தான். ஏன்னு சொன்னா கொக்கோவுக்கு 50-60% நிழல் தேவை, அதனாலதான் தென்னை நிழல்ல தான் இதை நட முடியும். நேரடி இதுல வந்து மகசூல் கம்மியா இருக்கும், கிடைக்காது. நிழல் இருந்தாதான் காய்கள் கூடுதல் உற்பத்தி ஆகும்.
1: அதாவது அதிகமா காய் பலன் கிடைக்கிறதுக்கும் நல்ல லாபகரமா தொழில் செய்யறதுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கும் இந்த நிழல் பாங்கான இடம் தான்.
0: வாக்கு மரம் தென்னை மரம் இதுக்கு நிழல் இதுலதான் நட முடியும்.
1: ஓ சரி சரி. நீங்க பொதுவா வந்து இப்போ வேற தனிப்பட்ட இடங்கள்ல நடுறதை விடவும், அதாவது ஊடுபயிர் சாகுபடியில குறிப்பா தென்னை பாக்கு மரங்கள் நடக்கூடிய இடங்கள்ல நட்டா நல்ல செழிப்பா வளரும்?
0: செழிப்பா வரும்.
1: ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு தேவைப்படும்?
0: ஏக்கருக்கு 200 கன்றுகள் நடலாம். நம்ம தென்னைக்கு தென்னை இடைவெளியில நடுவோம், அதுக்கு ஒரு நேர் வரிசையில அப்படி ஏக்கருக்கு 200 நடலாம்.
1: இவ்வளவு நாளைக்கு பிறகு நமக்கு அந்த காய்பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்?
0: இது காய்பலன் கொடுக்க 3 வருஷம் ஆகும்.
1: 3 வருடம்?
0: ஆமா ஆமா, 3 வருஷத்துக்கு பிறகுதான் நமக்கு பூத்து காய்பலன் அனுபவம் வரும். 5வது வருஷத்துல இருந்து நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்.
1: சரி, நடுறதுக்கு முன்னாடி அந்த குழியில என்னென்ன உரங்கள் இல்ல அடி உரம் என்ன போட்டு நடுவீங்க?
0: நடும்போது சாணி உரம் போட்டு நடணும். அதுக்கு பிறகு நம்ம வாரந்தோறும் அதுக்கு நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். அதன் பிறகு 1 வருஷத்துல இருந்து 1 வருஷம் கழிஞ்ச பிறகு ஆண்டைக்கு 2 தடவை ரசாயன உரம் போடணும்.
1: சரி, இந்த கோகோ வளர்ப்பு பத்தி எல்லாம் நல்ல தெளிவா சொல்றீங்க. இந்த கோகோ வளர்ப்பு குறித்து ஏதாவது பயிற்சிகள் இல்லைன்னா முகாம்கள் போன அனுபவம் உண்டா?
0: ஃபீல்ட் ஆபீசர்கள் வந்து அவங்க தான் வந்து இது எப்படி எப்படி பயிரை வளர்க்கணும், என்ன செய்யணும், என்ன மருந்து அடிக்கணும் எப்படின்ட்டு அவர்கள் தான் சொல்லி தந்து அதன்படி தான் செய்ய தர, மற்றபடி எந்த பரிச்சயம் இல்லை.
1: இப்போ வந்து நட்டு போட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது, 3 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த நேரத்தில் எப்படி கவனிப்பு முறை பராமரிக்கிறதெல்லாம் எப்படி?
0: இந்த 3வது வருஷம் வரை கொஞ்சம் கவனமா நம்ம பராமரிக்கணும். இந்த உரம் வைக்கிறது, ரசாயன உரம் வைக்கிறது, தண்ணி விடுவது இதெல்லாம் விட்டு இது பக்க கிளைகள் நிறைய வரும், அதை வர விடாம நம்ம கவாத்து பண்ணணும். செடியை வந்து 4 அடி உயரத்துக்கு அப்படியே கொண்டு வரச்சுனா அதுக்கு மேல 4-5 பக்க கிளைகள் வரும். அதை மட்டும் விட்டுட்டு மற்ற கிளைகளை எல்லாம் நம்ம ஒதுக்கி கொண்டு வந்துட்டா அது நல்ல இதாட்டம் வந்து கிடைக்கும்.
1: சரி, அந்த மாதிரி வளர்ப்பு முறையை பின்பற்றி வளர்த்தா ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளரும் போது குறிப்பா பல விதமான நோய்கள், இப்போ குறிப்பா தென்னைக்கு வந்து ஊடுபயிரா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, தென்னையில இருக்கக்கூடிய நோய்கள் அந்த மாதிரி பாதிக்குமா இல்ல இந்த கோகோவிலே தனிப்பட்ட முறையில ஏதாவது நோய் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு?
0: கோகோவுக்கு 2 பூச்சி தாக்குதல் உண்டு. அதாவது மாவு பூச்சி எண்ணெய் ஒண்ணு, என்ன ஒண்ணு தேயிலை பூச்சி எண்ணெய். இத வந்து கோடை காலங்கள்ல தான் வரும். இதை கட்டுப்படுத்த நம்ம இந்த மோனோபுரோட்டோபாஸ் மருந்து அடிச்சோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம். மற்றபடி இந்த சாறு வடிதல் மாதிரி ஒரு நோய் உண்டு, தண்டுல வரும். அதுக்கு வந்து போடோ கலை தடவுனா கட்டுப்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு இது வந்து மரக்கறி நோயின்ட்டு ஒண்ணு உண்டு, காய்களை வந்து காஞ்சி கருப்பாட்டு மாறிடும், அதை கட்டுப்படுத்தவும். அதை வந்து மருந்த வந்து நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு தொலைச்சா அது கட்டுப்படும். இதுதான், மற்றபடி வேற நோய்கள் பெருசா எதுவுமே கிடையாது.
1: சரி, வளரக்கூடிய நேரங்களில் கோகோ மரங்களுக்கு வந்து ஏதோ நோய் பாதிப்பு வந்துருச்சு, நல்ல பாதிப்பு ஆயிட்டு அப்படின்னா அதை என்ன செய்வீங்க? வெட்டிட்டு

0: வேற நடவு பண்ணுவீங்களா, அதை தளிர் விட வச்சு நல்ல செழிப்பா வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: இதை வெட்டி மாற்றுறதில்லை, அதையே நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்தி அதுக்கு வந்து கொஞ்சம் ரசாயன உரம் நுண்ணூட்ட சத்தனை உண்டு, அதுகளை கொடுத்து நம்ம கொண்டு வரச்சாலும் அந்த மரம் நல்ல செழிப்பா அழகா மாறி வந்துடும். அதனால அதை வந்து மரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது.
0: சரி, இப்போ காய் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க?
1: பூத்து காய் வச்சுடும், காய் பருத்து ஒரு 4.5 மாசம் ஆச்சுன்னு சொன்னா காய் பருத்து மஞ்சள் நிறத்துல பழுக்க தொடங்கும், கோடுகள் வரும். அந்த டைம்ல நம்ம அதை பறிச்சு அதை சேமித்து அதுல உள்ள விதைகளை நம்ம பக்குவப்படுத்தி எடுக்கணும்.
0: அதாவது பறிச்சு எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, பறிக்கும் போது இப்போ ரொம்ப உயரம் வளர்ந்து நிக்கக்கூடிய மரங்கள் எப்படி பறிப்பீங்க?
1: இது அதிகப்படியா நம்ம ரொம்ப கிளரமா வளர விடக்கூடாது, கூடி போனா இது ஒரு 8 அடி 10 அடிக்கு மேல வளராது. அதனால நம்ம வந்து இதுக்குன்னே ஒரு கத்திரி இருக்கு, அதை எடுத்து ஒவ்வொரு காயும் தண்டு பகுதி இந்த சேதம் படாம அதை வெட்டி நம்ம எடுக்கணும். கொஞ்சம் உயர்ந்த இடத்துல பொறுமையான கரிசுகள் இருக்கு, அதை வச்சு அறுத்து எடுப்போம். கையெடுத்து இணைஞ்சு எடுக்கக்கூடாது, ஏன்னு சொன்னா ஒரு காய் வந்த இடத்துல தான் அடுத்தபடியாக பூவும் அதே இடத்துல தான் வரும். அதனால நம்ம இணைஞ்சு எடுக்கக்கூடாது, அது கூர்மையான கத்தியோ ஏதாவது வச்சுதான் வெட்டி தான் எடுக்கணும்.
0: காய் வந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்தா தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கோம்,
1: தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கோம்.
0: இது எத்தனை வருஷம் வரைக்கும் நமக்கு இந்த பலன் கொடுத்துட்டு இருக்கும்?
1: கோகா வந்து 30-35 வருஷம் பறந்தக்கூடிய ஒரு நீண்டகால பயிர். அதனால நமக்கு கூடுதல் வருமானம் வந்துட்டே இருக்கும்.
0: இதுக்கு தொடர்ச்சியா பராமரிப்பு முறைனா என்ன, என்ன முறையை பின்பற்றுறீங்க? இப்போ கவாத்து பண்றீங்க, மற்றபடி காய் பறிக்கும் போது அதை வந்து வெட்டி கத்திரி வச்சு வெட்டுறீங்க, இல்லைன்னா வந்து அதை ஒரு கரிசி தோட்டம் வச்சு வந்துட்டு அப்படின்னு சொன்னீங்க. பராமரிப்பு முறையிலயோ ஏதாவது சிறப்பா தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கணும், 6 மாசத்துக்கு 1 தடவை இல்லைன்னா 2 மாசத்துக்கு 1 தடவை இப்படி தொடர்ச்சியா, அதுக்கப்புறம் வளர்ச்சியில பராமரிப்பு முறையை பின்பற்றுறது, அந்த மாதிரி முறைய சொல்லுங்களேன்.
1: பராமரிப்பு சொன்னா இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா தண்ணீர் பாய்க்கணும், மூடு ஈரப்பதம் எப்பவுமே எடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் நமக்கு பூக்களும் கூடுதல் வந்து காயம் தரமானதா இருக்கும். இனி வந்து வருடத்துக்கு 2 இல்லாத 3 முறை ரசாயன உரம், இப்ப எனக்கு 14 வருஷம் ஆனதுனால நான் மூட்டுக்கு வந்து 1/2 கிலோ வரை ரசாயன உரம் கொடுக்கேன், வருஷத்துக்கு 2 தரம் கொடுக்கேன். இதனால காய்கள் கூடுதலா கிடைக்குது. என்னன்னு சொன்னா நுண்ணோட்ட சத்தம் நான் அந்த செடிகளுக்கு கொடுக்கேன்.
0: சரி, அதுக்கு பிறகு இப்போ மகசூல் வந்த பிறகு பறிச்சிட்டீங்க, பறிச்ச பிறகு அதை எப்படி கவனிக்கிறீங்க? இப்போ காய போடணும், குறிப்பிட்ட நாள் காய போடணும், அதுக்கப்புறம் கீழே வந்து சருவு அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்து கிடக்கும், அதெல்லாம் அப்படியே போட்டுருவீங்களா, அதை ஒதுக்கி உரமா ஆக்குறீங்களா, அதை எப்படி பராமரிப்பு அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்? ஏன்னா இப்போ இலை தலைகள்லாம் கிடக்கும் போது புழு பூச்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த எல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க?
1: கிளைகள் எல்லாம் சருவாட்டு மாறி கீழே, அதை வந்து நம்ம மண்வெட்டியால் வெட்டி அதை மண்ணுக்கு உள்ள கீழே வரும்படி மறைச்சு உள்ளாகிட்டோம்னா அது வேர்களுக்கு நல்ல உரமாற்றம் செடிக்கு வரும், தென்னைக்கும் பிரயோஜனம் கொக்கோவுக்கும் பிரயோஜனப்படும், அது தலைச்சத்து கூடுதலாக கிடைக்கும்.
0: கொக்கோ பொறுத்த வரைக்கும் வளரும் போது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்படிப்பட்ட சத்துக்கள் எல்லாம் சரியா இருந்தாதான் நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல திராணிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக முன்னேற்பாடா மண் பரிசோதனை அதெல்லாம் பண்றதுண்டா?
1: அது மண் பரிசோதனை வருஷத்துக்கு ஒருக்கா மண் எடுத்து கொடுப்போம், அவங்க இவ்வளவு இவ்வளவு பண்ணிட்டு நமக்கு வந்து சொல்லி தருவாங்க, அந்த இதுபடி நம்ம போட்டுக்கலாம். அதிகப்படியா நம்ம உரம் வச்சாலும் அது தேவையில்லவே.
0: நீங்க சொல்ற மாதிரி இப்ப தேவையில்லாத உரங்கள் போடும் போது பொருளாதார இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மண்ணினுடைய வளம் கெட்டு போறது வாய்ப்பு, தேவையில்லாத விரயம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், அதனால இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பின்பற்ற தான் செய்யறீங்க அப்படித்தானே?
1: இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்ட் ஆபீசர்கள் தான் இதெல்லாம் சொல்லி தந்தது, அவங்க வந்து ஒருக்கா சொல்லி தந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்திலே இதெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு என்ன 14 வருஷம் ஆனதுனால அந்த அனுபவத்துல நமக்கு தெரியுது.
0: சரி, காய்களை வந்து பறிக்கிறதா இருந்தா அந்த காயில மஞ்சள் கலர்ல இருக்கும், ஒரு கருப்பு கலர் கோடு இருக்கும், அதை வந்து பறிக்கிறதுக்கு தயாராயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து நல்ல பிஞ்சா இருந்து இருக்க வாய்ப்பு உண்டா? இந்த மாதிரி கலர் வந்தாலும்
1: மஞ்சள் கலர் வந்தோம்னா விதைகள் வந்து தரமா இருக்கும், அந்த பிஞ்சுகள் வந்து விதைகளுக்கு தரம் கம்மியா இருக்கும், அது வந்து சாக்லேட்டுக்கு சரியான இது இருக்காது. அதனால நம்ம பழத்தை மஞ்சள் கலர் அடிச்ச பிறகுதான் அதை பறிச்சு எடுத்து பக்குவப்படுத்தணும்.
0: சரி, எப்படி பக்குவப்படுத்துறீங்க? இப்ப காய போடுறது எப்படி?
1: அதாவது இந்த பழங்களை எல்லாம் நம்ம பறிச்சு சேகரிச்சு ஒரு இடத்துல ஒரு 5-6 நாள் அப்படியே கூட்டி வைக்கணும். பறிச்ச அன்னைக்கே நம்ம அதை உடைக்க கூடாது, 5-6 நாள் வச்சா அந்த பழங்கள் சீராக ஒண்ணு போல எல்லாம் ஒரே பக்குவத்துல பழுக்கும். அதன் பிறகு இதை கட்டையால் உடைத்து அதை வந்து அந்த வித்துகளை எடுத்து மூங்கில் கூட அல்ல மரப்பட்டி இந்த இதுக்குள்ளதான் நம்ம அதை போட்டு வைக்கணும். இப்போ வந்து மூங்கில் கூட எல்லாம் இல்லாததுனால கம்பெனிக்காரர்களே விதைகளை வைக்கிறதுக்கு பேஷன் மாதிரி அந்த இது நம்ம விதைகளை எப்படி வைக்கணும் என்னன்னு அவங்க தாரதுனால அந்த விதைகளை எடுத்து அதுக்குள்ள போட்டு அதை வந்து மேல வாழை இலையை போட்டு அதுக்கு மேல சணல் சாக்கால் மூடணும். 3வது நாள் 5

0: இதை எடுத்து நன்றாக கிளறோம். அப்பந்தான் நொதித்தல்ல வந்து அந்த விதைகள் வந்து தரமான இதாக இருக்கும். ஏழாவது நாள் இந்த விதையை எடுத்து நம்ம வெயில காய போடணும். நாலு அல்லது ஐந்து நாள் காய போடத்துல அந்த விதை நல்லா காய்ஞ்சிடும். காய்ச்சி 7% ஈரப்பதம் இருக்கும்படியாட்டு அதை நம்ம நல்லா காய்ந்ததும் அதை எடுத்து சனச்சாக்குள்ள சேமித்து வைக்கலாம். கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம்.
1: சரி, இப்போ நீங்க ஒருவேளை மழை பொழிவு அதிகமா இருக்குது, மழை பெய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி காய வைப்பீங்க?
0: மழைக்காலங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமான இது. அந்த பழங்களை பறிக்கிறது 2-3 நாள் தள்ளி போடலாம். ரொம்ப நாளும் தள்ளி போடவே முடியாது, அதனால எலிகளால் பாதிப்பு வரும். நான் என்ன சொன்னா அந்த 7வது நாள் தான் நம்ம எடுக்கும், அது கூட 2 நாள் வெயிட் பண்ணலாம். 9வது நாளுக்குள்ள நம்ம அதை எடுத்து காய போட்டு ஆகணும். அந்த ரூம்ல ஃபேன், 2 ஃபேனையும் போட்டு லைட்டு அந்த வெப்பம் கொஞ்சம் ஹை வால்டேஜ் லைட்டையும் போட்டு வச்சு ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த பூஜானம் அடிக்காம எப்பமாவது வெயில் கொஞ்ச நேரம் 1 மணி நேரமோ 2 நேரமோ எடுத்து அதுல நம்ம அப்படி காய போட்டு அதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துடலாம்.
1: இது எத்தனை நாள் காய போட வேண்டியிருக்கும்?
0: இது நல்ல வெயில் இருந்தா 4-5வது நாள் நல்லா காஞ்சிரும்.
1: சரி, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அத எப்படி பாக்கும்போது தெரியுமா, இல்ல குலுக்கி பாக்கணுமா, எப்படி?
0: அந்த விதைகளை நம்ம எப்படி போட்டா கிளுகிளுன்னு நல்ல சவுண்டா இருக்கும். விதைய அமுக்கினா பிதுங்காது. அந்த விதைகள் கிழக்கு கிழக்கு இப்படி போட்டா நல்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கும். நல்ல காஞ்சாச்சு நின்று
1: நல்ல காஞ்ச பிறகு காஞ்சதுல இருந்து எத்தனை நாளைக்குள்ள நம்ம விற்பனை பண்ணி ஆகணும்?
0: அதாவது மாசத்துக்கு ஒருக்கா கம்பெனி ஆளுகள் வந்து நம்மகிட்ட போன் பண்ணுவாங்க. இங்க வந்து மண்டை மார்க்கெட் நார்கோவில் 2லயும் 2வது செவ்வாய்க்கிழமை நம்மளை போன் பண்ணி கூப்பிடுவாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம்.
1: சரி, கிலோ என்ன விலைக்கு வாங்குறாங்க?
0: கிலோ வந்து இப்ப வந்து பயங்கரமா நல்ல விலை வந்துட்டு. தேங்காய் வந்து 12 ரூபாய் தான் விற்குது, ஆனா ஒரு கொக்கா காயினாக்கி 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விலைக்கு வந்துட்டு. ஒரு கிலோக்கு 1000 தான் தேவை.
1: அதாவது கோகோ சாகுபடி பண்ணனால உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த லாபகரமா தொழிலா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லியிருக்கீங்க. இப்ப நிறைய கோகோ சாகுபடியாளர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்க கோகோ சாகுபடி அனுபவத்தின் வாயிலா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
0: இப்ப உள்ள தென்னை விவசாயிகள் தென்னையை விட அதிகப்படியான லாபம் வேணும்னு சொன்னா கொக்கோ சாகுபடி செய்து மிகச்சிறந்த லாபம். அதனால இப்ப உள்ள இளம் விவசாயிகளும் தென்னை விவசாயிகளும் கொக்கோவை தென்னையில ஊடுபயிரா பயிரிட்டு அதிகப்படியான லாபம் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்.
1: சரி, அதாவது இதுவரைக்கும் கோகோ சாகுபடி எப்படியெல்லாம் பண்றேன், அது மட்டும் இல்லாம கோகோ சாகுபடி பண்ணும்போது என்னென்ன மாதிரி பராமரிப்பு முறையை பின்பற்றணும், எப்படி அந்த காய்களை பறிக்கணும், எப்படி காய போடணும், ஒருவேளை மழை பொழிவு இருந்தா கூட அதை வந்து எப்படி என்ன மாதிரி காய போட்டு அதை வந்து நம்ம விற்பனை வாய்ப்புக்கு எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சமீபத்தில் அதனுடைய விலை கூட பன்மடங்கு பெருகி இருக்கு. அதன் மூலம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. தொடர்ந்து சாகுபடி பண்றதுக்கான முனைப்பையும் பலர்கிட்ட சாகுபடி பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லிட்டு இருக்கிறதா கூட சொன்னீங்க. இவ்வளவு நேரமும் உங்க நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக கோகோ சாகுபடி பண்றதுனால என்னுடைய வாழ்க்கை கோலாகலமா மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை கோகோ சாகுபடி மனவிளை டி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி.
1: இதில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: ஏ சிவா, என்னப்பா இது? பச்சை மரத்தை பூரா வெட்டிட்டு இருக்க, என்ன அவசியம்? அதுவும் திருப்பி திருப்பி பாக்குற, யாராவது வாராளா போறாளான்னு? அண்ணன் தான், அண்ணன் நிக்கே தெரியா உனக்கு? அந்த கொலைக்குள்ள இருந்தனா தெரியாதுன்னு நினைக்காத. ஏ தம்பி, இது என்ன செந்தட்டி எல்லாம் புடுங்கி எடுத்து போட்டிருக்க? ஒன்னும் புரியலப்பா, என்ன அவசியம்?
3: இல்லை என்னன்னு எப்ப பார்த்தாலும் வினைக்குதான் வருவீங்களான்னு. இந்த வெயில் நேரத்துல அஞ்சாறு மரங்களை வெட்டி போட்டாதான்.
2: அஞ்சாறு மரம் இல்லையா உனக்கு?
3: இனே நீங்க வச்ச மரம் மாதிரி பேசுறீங்க. அரசாங்க மரம்னு இந்த ஏழைகளுக்காக கொஞ்சம் மரத்தை விட்ட கூட வழி இல்லையானே?
2: ஏ அது பச்சை மரத்தை எதுக்கப்பா வெட்டணும்?
3: இனே நீங்க சொல்லுங்க, இப்ப காஞ்ச மரங்கள் எங்க இருக்கு? நம்ம மக்கள் எல்லாம் பசுமை எல்லாம் இருக்காங்க, நீங்க வேற பரப்புரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ஏ பரப்புரை எங்க எதுக்கப்பா கொண்டு வர?
3: ஆமா, பச்சை மரம் எங்க இருக்குன்னு கேட்டா காஞ்ச மரத்தை வெட்டுன்னு சொல்றீங்க. காஞ்ச மரத்தை வெட்டுன்னா பச்சை மரத்தை

0: சொல்றீங்க, இப்படி குழப்பாதீங்கண்ணே. எனக்கு வந்து இப்ப நேரம் கிடையாது, நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அங்க கிடந்து புகைக்குள்ள கிடந்து அவ கஷ்டப்பட்டு கிடக்கா, அஞ்சாறு மரத்துண்டுகளை வச்சா அழகா எரியும் இல்லையானே.
1: ஏய், ஒரு வார்த்தை சொன்னியப்பா, புகையில கிடந்து கஷ்டப்படுறா அப்படின்னு. ஏ, உன் மனைவி மட்டும் கஷ்டப்படலப்பா, நீங்க செய்யக்கூடிய இந்த செய்கை வந்து அந்த சுற்று வட்டாரத்தையே ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியும் நிறைய மக்களுக்கு நோய்கள் ஏற்படுகுமா எல்லாம் செய்கையை செய்யறீங்க.
0: என்னன்னு பெரிய ஞானி மாதிரி வந்து கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி அடுப்பெரிக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது?
1: என்ன தம்பி, ஒரு பெரியவர் வந்து ஒரு கருத்தை சொன்னா ஏத்துக்கணும்ப்பா.
0: நீங்க பெரியவரா?
1: ஏ, நான் பெரியவர் இல்லதான், ஆனா ஆலோசனை நல்லா இருக்கா இல்லையா? சுற்றுப்புற சூழல் கேடு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா எரியூட்டல் தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தமா ஆணித்தரமா பத்திரிகையில பாக்குற, வானொலியில சொல்றாங்க, தொலைக்காட்சியில சொல்றாங்க, நிறைய கருத்தரங்குகள் சொல்றாங்க, இதெல்லாம் தெரியாதாப்பா?
0: ஏனே சுத்தி வளைச்சு ஒண்ணும் பேசாண்டானே, என்ன சொல்ல வாரீங்க அத சொல்லுங்க. ஆள் வேற வந்துரும், மரத்தை விட்டுட்டு போயிடலாம் வந்த நீங்க வேற காலையில வந்து நிக்கிறீங்க.
1: அப்ப இதான் நடக்குது இல்லையா?
0: நீங்க என்னன்னு காலையில வந்து நிக்கிறீங்க, உறங்க மாட்டீங்களானே.
1: ஏ, ஒரு நல்ல கருத்தை சொன்னா இப்படியாப்பா கொட்டி தீக்கிறது?
0: ஏனே நான் கொட்டி தீக்கலனே, கருத்தை சொல்லுங்கண்ணே.
1: ஏ தம்பி, நீங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்களா, வறுமை கோட்டுக்கு மேல இருக்கீங்களா?
0: அன்றாடம் வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அன்னைக்கு கூட உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினே மறந்துட்டீங்களானே?
1: எங்க மறக்க, நீ மறந்துட்ட. தம்பி, வறுமை கோட்டுக்கு கீழா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உஜ்வாலா திட்டம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துது.
0: என்னென்ன உஜ்வாலா திட்டம்னு? மரத்தை விட்டுறதுக்கும் உஜ்வாலா திட்டத்துக்கும் என்னென்ன சம்பந்தம்?
1: தம்பி, நான் சொல்லுறது கேளப்பா. உஜ்வாலா திட்டம்ங்கிறது இனி நீ மரம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு வந்து இலவச மாட்டே சிலிண்டர் கொடுப்பாங்கப்பா, கேஸ் சிலிண்டர், சமையல் எரிவாயு, கேள்விப்பட்டிருக்கேன்ல.
0: அந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, ஒன்னும் இல்ல, வீட்டுல ஆதார் கார்டு இருக்கா?
0: இருக்குண்ணே.
1: ஸ்மார்ட் கார்டு இருக்கா?
0: ரேஷன் கார்டு தானே.
1: ஆமா
0: இருக்குண்ணே.
1: இருக்குல்ல. வங்கி புத்தகம் இருக்கா?
0: இருக்கு, இருக்குண்ணே.
1: தம்பி, இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல பெண்கள் 18 வயசு நிரம்பியாச்சு அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து மனு செய்யலாம். மனு செய்யறதுக்கு இந்த மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு சில இது.
0: என்ன லாபம் ஏதாவது இருக்குமானே?
1: ஏ, லாபம் இருக்குதுப்பா. உங்களை மாதிரி உள்ளவங்க வந்து விறகு அடுப்புல எரிச்சு அந்த புகைய சுவாச மாதிரி எடுத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, சுற்றுப்புற சூழலும் பாதுகாப்போடு இருக்கணும்ங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்குப்பா இந்த திட்டம். இதுல நீங்க சமையல் எரிவாயு விருப்பப்பட்டாங்க. அந்த வேளையில வீட்டுல ஏதாவது ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் உள்ள சமையல் எரிவாயு இருந்துன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்துல பலன் கிடைக்காது. இது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கான ஒரு அற்புதமான அருமையான திட்டம். புரிஞ்சுகிட்டயா?
0: என்ன ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்கண்ணே.
1: தம்பி, விறகு வெட்டன்னு வந்திருக்க, வெட்டின விறக அப்படியே போட்டுட்ட, வெட்டு குத்திய குளத்துல போட்டுட்ட, வீட்டுக்கு போனா சத்தம் போட மாட்டாளா?
0: என்ன இலவசம்னு சொன்னா சத்தம் அப்படியே அடங்கிரும்.
1: அப்படியாப்பா? கடை வந்துட்டேன், அந்த கடையில பேப்பர் வாங்க.
0: ஏ நடேசா, இங்க வா.
1: ஏய், என்னப்பா சிவா, ஆளை பார்த்தா கொஞ்சம் வயோதிகரமா இருக்கு, பேர சொல்லி கூப்பிடுற.
0: கிணே பாக்குற தோரணை தாம்னே, அப்படி வயசு நம்மளோட கம்மி தாம்னே.
1: சரி சரி, எதுக்குப்பா வர கூப்பிடுற?
0: கிணே நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏ நடேசா, அந்த ராஜசேகர் கடையில போய் 4 பூரி ஒரு உளுந்த வடை வச்சு 2 பார்சல் அண்ணனுக்கும் எனக்கும், அண்ணன் ஒத்தையில சாப்பிட மாட்டாங்க, அதனால சீக்கிரம் வாங்கிட்டு வா. அண்ணன் மனு எழுதி காயறதுக்குள்ளாடி சீக்கிரம் வாங்கிட்டு வா.
1: ஏ தம்பி, என்னப்பா நான் உங்ககிட்ட பூரி கேட்டனா? ஏ, ஒரு உதவி பண்ண வந்தவன்ட்ட இந்த அதட்ட அதட்டுற, இதை ஒண்ணு விட்டு வேலைக்காரனாவ.
0: ஏனே என்னென்ன பேசுறீங்க? எத்தனை ரூபா தாள் கொடுத்தேன்னு பாத்தீங்களா? மீதி வரும்னு நினைக்கிறீங்களா?
1: எவ்வளவுப்பா கொடுத்த? 2016 மே மாசமே செயல்பாட்டுக்கு வந்துட்டு, இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமும் மரங்களுடைய எண்ணிக்கை வந்து அடர்த்தி ஆயிடுச்சு. நாம கூட இடையில மழை இல்லாத ஒரு தன்மையில இருந்தோம், இப்ப திரும்பியும் அந்த பழைய குமரி மாவட்டத்தை பார்க்கக்கூடிய தன்மை வந்திருக்கா வரலையா?
0: ஆமாண்ணே, நீங்க சொல்றது உண்மைதானே? அப்படின்னா பச்சை மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கறத சொல்றீங்க, அப்படித்தானே?
1: ஆமாப்பா, ஆமாப்பா. சில மரங்கள் வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுறதுமாய் இருக்கும், அந்த மரங்களை நம்ம வெட்டி அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா சிரமப்படுகிறது யாருப்பா?
0: ஆமாதானே.
1: இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டமா? இப்படி
0: ஏனே அருமையான திட்டம்னே, அற்புதமான திட்டம்னே. ஏனே வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் கோபத்தோட நடந்துகிட்டேன், ஒன்னும் மனசுல வச்சுட்டாதீங்கண்ணே.
1: ஏ தம்பி தானப்பா பேசுறேன்.

0: சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் அவசியம் தகவல்களை தருகிறார் கருங்கல் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள்.
3: கன்றுகளுக்கு சீம்பால் கொடுக்கக்கூடிய அவசியம் ரொம்பவும் இன்றியமையாதது. கன்றுகள் பிறந்த 24 மணி நேரத்திற்குள் சீம்பால் நம்ம கன்றுகளுக்கு புகட்டுவதை நம்ம அவசியம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சீம்பால் முதல் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுத்தால்னா அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு சரியான அளவு அதோடைய இறைப்பையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதோட போஷாக்கும் அருமையா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி கன்றுகளோட உடல் எடையோடைய 10% தினந்தோறும் அதற்கு பால் கொடுக்கறதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இடை குறைவான அளவு நம்ம பால் புகட்டும் போது அதற்கு வந்து சரியான போஷாக்கு கிடைக்காது. அப்போ சீம்பால் வந்து ரொம்ப அவசியம். அது நோய் எதிர்ப்பு தன்மையும் அந்த கன்றுகளுக்கு அந்த சீம்பாலின் மூலமா தான் அது கிடைக்குது. அப்போ இத காரணமாக நம்ம அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு கொடுக்கறத நம்ம பாத்துக்கணும். நடைமுறையில நம்ம வந்து கருப்பட்டி அந்த தண்ணி சில இடங்கள்ல வெறும் பச்சை தண்ணியை கொடுக்கறாங்க. இந்த முறைகளை நம்ம கையாள்றத விட எவ்வளவு முக்கியமானது சீம்பால் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். சீம்பால்ல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கு, கன்றுக்கான தெளிவான எல்லா போஷாக்கும் அமைந்திருக்கக்கூடிய சீம்பால நம்ம ஒருபோதும் அதை கலைந்து விடக்கூடாது. ஆகவே சீம்பால் வந்து சீம்பாலின் முக்கியத்துவம் இருக்கிறதுனால நம்ம கால்நடைகளுக்கு அதை கண்டிப்பாக புகட்ட வேண்டும்.

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் இயற்கை வெளி வேளாண்மை நேர்முகம், திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள், தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகு

உபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை நிகழ்ச்சியில் நிறைவாக வேளாண் செய்திகள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அறிவும் ஆற்றலும்
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மணம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தாவேக்கார்

0: அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், சைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

வண்ண வண்ண சிறகுகளோடு அழகான சின்ன சின்ன மடலைகளின் மகிழ்ச்சியோடு உங்கள் மனங்களை கொள்ளை கொள்ள வருகிறது பட்டாம்பூச்சிகள். சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளின் குதூகலமும் குறும்புகளும் இனிய பேச்சுகளும் நிறைந்த இந்த சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சி நேரலை. நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-722 இணைப்பு எண் 0-4-5-2 மற்றொரு கைபேசி எண் 890-325-7-0-3-9. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாருன்னு பேசலாமா? வணக்கம் வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: நேரம் 8:11 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சி நேரலை நிகழ்ச்சியில். பாடல் கொடுத்த உற்சாகத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை காத்திருக்கின்றன. வாங்க தொடர்ந்து ஜாலியா பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் என்ன சொல்லுங்க?
2: இன்னொரு
1: வாட்டி சொல்லுங்க. ஓகே, எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
2: Third grade.
1: Okay. என்ன சொல்ல போறீங்க?
2: விடுகதையும் கடிதம்.
1: சொல்லுங்களே.
2: சங்கீத பாட்டுக்காரன் மலையில் கச்சேரி செய்வான், அவன் யார்?
1: சங்கீத பாட்டுக்காரன் மலையில் கச்சேரி செய்வான், அவன் யார்?
2: தவளை.
1: தவளையா? ஓகே. அடுத்து.
2: சுமக்க தெரிந்த எனக்கு துவைக்க தெரியாது, நான் யார்?
1: கழுதை.
2: கரெக்ட்.
1: அப்ப கிளாப் பண்ணிரலாம். ஓகே.

0: தண்ணீர் இல்லாத காட்டிலே அலைந்து திரியும் அழகி அவள் யார்?
1: தண்ணீர் இல்லாத காட்டிலே அலைந்து திரியும் அழகி. பட்டாம்பூச்சியா?
0: தவறு, ஒட்டகம்.
1: ஒட்டகம். ஓ சூப்பர் சூப்பர். அடுத்து,
0: நாளெல்லாம் நடந்தாலும் நாற்பதடி செல்லாது அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம் அவன் யார்?
1: ஆமை.
0: தப்பே.
1: தப்பா? அச்சுஜோ. அப்ப என்ன ஆன்சர்?
0: நத்தை.
1: நத்தை. ஓகே.
0: பார்க்க அழகானவன் பாம்புக்கு எதிரானவன் அவன் யார்?
1: கீரியா?
0: தவறு.
1: அப்போ
0: மயில்.
1: மயில். ஓ சூப்பர் சூப்பர். சரி சொல்லுங்க.
0: கரும்புக்கு எறும்புக்கும் என்ன வித்தியாசம்?
1: கரும்புக்கும் எறும்புக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
0: இல்ல.
1: அப்போ
0: கரும்பை நாம் கடிப்போம்,
1: எறும்பு
0: எறும்பு நம்மை கடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து.
0: பல் வலிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
1: பல் வலிக்கு முக்கிய காரணம் ஏன்னா அது கடிக்கிறதுனாலயா?
0: இல்ல.
1: அப்போ
0: விடை
1: பல்தான் காரணமா? சரி ஓகே, அடுத்து.
0: கோழி ஏன் முட்டை போடுது?
1: ஏன்னா அதுக்கு ஒண்ணு போட தெரியாது.
0: இல்ல, தவறு. அதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு போட தெரியாது.
1: ஓ, ஒன்னு ரெண்டு மூணு போட தெரியாதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கடி ஜோக்கெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தா? பேப்பரில் படிக்கிறீங்களா? சரி, தொடர்ந்து பேப்பர் படிக்கணும், நிறைய ஸ்டோரிஸ்லாம் படிக்கணும். சரிங்களா? புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி. என்னம்மா? தெரியலையே, நீங்களே
0: சொல்லுங்களேன்.
1: ஓ, பறவைகள் முட்டையில இருந்தா வருதா? சரி சரி, ரொம்ப கடிச்சிட்டீங்க. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. ஸோ அந்த குட்டிஸ் அழகான கடி ஜோக்கும் விடுகதையும் சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு குட்டி நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திரத்தை இன்னும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாருன்னு பேசலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்.
1: ஆ, பேர் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசலாமே. ஆதர்ஷன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
2: காமெடி கதை.
1: காமெடி கதை. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: துங்கரையில இருந்து.
1: ஆ, ஓகே, சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல குப்புசாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு.
1: சரி.
2: அவரு கடவுள்கிட்ட இருந்து நிறைய தவம் இருப்பாரு. ஒரு கா கடவுள் வந்து நேர்ல வந்து உனக்கு என்ன வரன்னு கேட்டாங்க. அவர் வந்து எனக்கு பாவே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு கா நல்லா யோசிச்சு போன்னு சொன்னாங்க.
1: சரி.
2: இல்ல, எனக்கு என்ன வரதா வேணும்னு.
1: ஒரு நிமிஷம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஓகே, சொல்லுங்க.
2: அப்ப வந்து அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு.
1: சரி.
2: பறவு அவர் ஓடி வந்து சொன்னாரு. அப்ப ஒரு ஆள் இடையில இருந்து பார்த்து, என்ன நீ எங்க ஓடிட்டு இருக்கோ உனக்கு பாரு என்னன்னு கேட்டாரு. அப்ப அவரு குப்பு மீன் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு சாவே வரல.
1: ஓகே, முடிஞ்சுதா?

0: ஸோ ஒரு காமெடி கதை வந்து ஒரு குழந்தை அழகாக சொல்லிட்டு போனாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யார் இருக்காங்க, பேசலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், பேர் என்ன?
1: இஷாந்த்.
0: இஷாந்த், என்ன எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்னம்மா, ப்ரீ கேஜியா? சரி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க, ரைம்ஸ் சொல்லுங்க. என்னாச்சு?

0: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மிளகு மூடு. என்ன சொல்ல போறீங்க? பிள்ளை
1: பாட்டு பாட போறேன்,
0: பாடுங்க.

0: சூப்பரா ரைம்ஸ் சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: தங்கச்சி தற்கொலைக்கே
0: ஆ கொடுங்க.
1: அது
0: சொல்லுங்க, தங்கச்சி பேர்
1: என்ன?
0: ஆ சரி, என்ன சொல்ல போறீங்க பிள்ளை? ஆ பாடுங்க.

0: சூப்பராக பண்ணீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? பாத்தீங்களா, எக்கோ அடிக்குது நீங்க பேசுறது. என்னாச்சு? சரி, உங்க பேர் சொல்லுங்க. ம், சரிம்மா. சரி, பேர் சொல்லுங்க.
1: நந்தனா.
0: நந்தனா, எந்த ஊரு?
1: களியக்காவிளை.
0: களியக்காவிளை. சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க பிள்ள?
1: பாட்டு பாட போறோம்.
0: ம், பாடுங்கம்மா.
1: சட்டை மேல போட்டு மாட்டி சரிக போட்ட வேட்டி கட்டி, சட்டை மேல போட்டு மாட்டி சரிக போட்ட வேட்டி கட்டி, நட்ட நடுவே தோட்ட நன்னில் ராஜா போல நின்றிருந்தார். நட்ட நடுவே தோட்ட நன்னில் ராஜா போல நின்றிருந்தார். தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே இரவு பகலும் தூங்கி

அகந்திடாமல் பெருமையோடு காவல் காப்ப பேரில்லாத காவல்காரன், பெருமையோடு காவல் காப்ப பேரில்லாத காவல்காரன், தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. சசி திருவி அங்கே வந்தால் காவல்காரன் நிற்கு கண்டு, சசி திருவி அங்கே வந்தால் காவல்காரன் நிற்கு கண்டு, சிக்கிரத்தில் வந்த வழியை திரும்பி ஓடும் பயந்து கொண்டு, சிக்கிரத்தில் வந்த வழியை திரும்பி ஓடும் பயந்து கொண்டு, தன்னை

0: நெற்றியான அவர் என்னுடைய நித்தம் எழுந்து வந்ததையோ, நெற்றியான அவர் என்னுடைய நித்தம் எழுந்து வந்ததையோ, தன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே, தன்னே நன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே. இதனை கண்ட காலம் ஒன்றே இந்த சமயம் இவர்த்தனாமும், இதனை கண்ட காலம் ஒன்றே இந்த சமயம் இவர்த்தனாமும், உடல் செயல் பயம் இல்லாமல் உலகலாமே என்று கருதி, உடல் செயல் பயம் இல்லாமல் உலகலாமே என்று கருதி, தன்னே நன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே, தன்னை நன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே. அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே அருமில்லா வேலை சென்று, அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே அருமில்லா வேலை சென்று, கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வீட்டு, கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வீட்டு, தன்னை நன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே, தன்னை நன்னே நான் நேத்தன தானே நன்னே நானே.
1: சூப்பரா பாடுனீங்களே, பாட்டு கிளாஸ் போறீங்களா? ஆமா, நல்லா பாடுறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிமா.
0: நன்றி
1: நன்றி.
2: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.

இனிமையான இந்த பாடலோடு நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. குட்டீஸ், உங்கள் அழகான சிரிப்பும் சந்தோஷமும் எப்போதும் தொடரட்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே திலகவதி.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:31. சூரியன் தன்னுடைய பொற்கதிர்களை மெல்ல மெல்ல சுருங்கிக் கொள்ளும் நேரத்துல தேநீர் கோப்பையோட மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்க தோணும் நேரம் தான். இன்னைக்கு நமது நிகழ்ச்சியில தலைப்பு மாலை பொழுது. வாருங்க, இந்த மாலை வார்த்தைகளாலும் கவிதைகளாலும் இனிய பாடல்களாலும் அழகாக்குவோம். ஆரம்பமாகிறது திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி. மாலை பொழுது அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்காங்க விட்டுணி மேடம் ஜே சித்ராலீன சொர்கள். முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பி சுசீலாட்டியம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசனோட வரிகள்ல. ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 8:36 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். மாலை அப்படிங்கிறது சூழலுக்கு ஏற்ப வெவ்வேறு பொருட்களை தரக்கூடிய ஒரு அழகான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட பொழுது, இதைத்தான் நம்ம மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுக்கு சூடும் மலர் மாலை, மணமக்களின் கழுத்தில் அணிவிக்கப்படும் மாலை அப்படின்னு அதன் பயன்பாடுகள் பல இருக்குது. அந்த வகையில் பார்த்தா மாலை அப்படிங்கிறது பொழுதாக மட்டுமில்லாமல் அழகை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் நம்ம மனசில் பதியுது இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க இளையராஜாவோட மியூசிக்ல வைரமுத்து வரிகளில் நிழல்கள் படத்திற்கு.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

நேரம் 8:42 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு திரைக்களஞ்சம் நிகழ்ச்சிக்காக மாலை பொழுது அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்காங்க வெற்றுணி மடம் ஜெய சித்ராலினஸ் அவர்கள். நம்மளோட பழந்தமிழ் இலக்கியங்களில் வந்து நிலம், பொழுது, மனித உணர்வு இதை எல்லாமே ஒன்றோடொன்று இணைச்சு தான் பார்க்குறோம். நம்ம சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம்

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். மென்மையான இசை, இயற்கை காட்சிகள், அமைதியான சூழல், இது எல்லாருக்குமே ஓய்வெடுக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு பொழுதாக இருக்கு இல்லையா? அதனால தான் மாலை நேர வானொலி நிகழ்ச்சிக்கு இனிமையான பாடல்களும் மென்மையான உரையாடலும் பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியெலாம் அடுத்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜா மியூசிக்கில், நான் மகாநல்ல திரைப்படத்தில் இருந்து ஸ்டேட்டின் குமரி FM 101.

உண்மையில் நம்மளுடைய வாழ்க்கையில் அழகான தருணங்களை ரசிக்கிறதுக்கு எப்போதும் பெரிய காரணங்கள் தேவையே இல்லைங்க. ஒரு தேநீர் கோப்பை, மனசுக்கு பிடிச்ச பாடல், நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு, இவை இருந்தாலே சில மாலைகள் மறக்க முடியாத மாலையாக மாறிடும் இல்லையா?

0: in the stipulated 20 overs. In reply, India were 24 for no loss in 1.5 overs when reports last came in. The hosts are leading the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in the third T20. Prime Minister Narendra Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves continuation of National Social Assistance Program for 5 years, revises eligibility criteria and assistance rates for disability pension beneficiaries. Government gives nod to strategic restructuring of IDBI Bank and 78-day bonus for railway employees. Prime Minister Narendra Modi reaffirms India's commitment to building a forward-looking strategic partnership with Canada. Maharashtra declares 305 talukas drought hit, announces initial aid of 5,000 rupees for each farmer before Diwali. India's Anand Kumar Vail Kumar wins silver medal in men's 1,000-meter sprint at World Skating Games in Paraguay. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
4: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசி இருக்கும் போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்துதான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா? இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பிரதமர் அதை பேசியிருக்காங்களா? இது ரெண்டு பத்தியும் சொல்லுங்க சார்.
5: குறிப்பா நீங்க சுற்றுலா தலங்கள் அப்படிங்கறத பத்தி பேசுறது நிச்சயமாக, அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய ஏராளமான சுற்றுலா தலங்கள் வந்து அதிகம் அறியப்படாமல் இருக்கின்றன. ஒரு சில மிகவும் புகழ்பெற்று இருக்கின்றன, அதுல வந்து ஏராளமான பார்வையாளர்களும் சுற்றுலா பயணிகளும் போயிட்டு வராங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் அவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி அறியப்படாத பல இடங்களை வந்து சுட்டிக்காட்டி, அதனுடைய அழகுகளை எடுத்து சுட்டிக்காட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து சுட்டிக்காட்டி, அதையெல்லாம் அவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசியிருக்கார். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பற்றியெல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்போது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும், இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊர்ல நடந்து நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார், உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா இடத்திலும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களை எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது

0: மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால், நிச்சயமாக நம்ம வந்து புதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ, எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் இரண்டு திருக்குறளை எனும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்க முடிந்தது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஆமாங்க, இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடியதே நம்முடைய கலாச்சார ரீதியா பண்பாட்டு ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்க 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷன்ல நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளவு சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்கு. இந்த சிவிலைசேஷன்ஸுடைய மிச்சங்கள் வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியா பார்த்துக்கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கு. நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கு. அதுக்கான இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது, நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கெங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நாம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம். எப்படி வந்து நம்ம இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உண்ணார்ந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது, அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அந்த குடவோலை முறை பற்றி பேசும்பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலை நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை, நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆக உலகத்திற்கே நாம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நம்ம என்னமோ ஜனநாயக எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நம்ம கருத வேண்டியதில்லை. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும் போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கேதான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையைத்தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதுக்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.

0: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா, சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள், அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளணும், இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
1: அரசாங்கத்தினுடைய தலைமைச் சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமைச் சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும், இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர், நீர் சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பத்தி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு. பவர் உற்பத்தி பத்தி பேசியிருக்காரு, தூய்மை பத்தி நிறைய பேசியிருக்காரு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுறாரு. இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில் தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
0: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சாணின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பத்தி வந்து பிரதமர் வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: இது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டா அவர் பண்ணிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டுமல்ல, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்க ஆர்டிசன்ஸ், அந்த நெசவாளர்களோ இல்ல கைவினைஞர்களோ, அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போ இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்க விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நீங்க வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வர்றாரு. சந்தையிலிருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது. அது வந்து நீங்க இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனியே துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களை எல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில் பல்வேறு சமயங்களில் அவர் சொல்றாரு. அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. ஸோ அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டன்னு கண்ணெதிரில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்குறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன, அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால் கேட்குறோம், பிரதமர் சொல்வதற்கு நேராக போய் பார்க்க

0: போது எல்லாம் நம்ம கண்ணு எதிலேயே நம்ம பார்க்கிறோம். இப்போ படங்கள் கண்டு அல்லது ஏதோ ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட நீங்கள் எங்கே கிடைக்குதோ இல்லைனா கிடைக்கலையோ நம்ம யோசித்த போது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அது கிடைக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆஹா இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அதை பற்றி, நம்ம இங்கே போனால் கிடைக்குது. நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை நோக்கி புஷ் பண்ணுறதும் அந்த என்ன விஷயங்களை வாங்கணும் கொள்ளணும் அதை பற்றி பேசும்போதும், இப்போ கதரை பற்றி நிறைய சமயம் பேசுகிறேன், அந்த கதரை பற்றி உற்பத்தியை பற்றியும் கதருடைய பொருட்களை பற்றியும் பேசும்போது நாமளே அது ஒரு கதர் சந்தைக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நம்ம காதல் ஏற்கனவே விழுந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அங்க கண்ணெதிரில் நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்லணும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. பன்னிசை. இன்றைய பன்னிசை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம்.

பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவயான் திருநீரே, ஆலவயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானமளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவ

திருநீரே பாக்கியமாவது, திருநீரே பாக்கியமாவது, திருநீரே துயிலைத் தடுப்பது, திருநீரே சுத்தமதாவது, ஐலை பொறிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது

மேலுரை தேவர்கள் தங்கள் மையது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு இன்பம் தருவது நீரு ஆல மதுண்டமிடற்று எங் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிதைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது.

செல்லல் கடச்சிவ முத்தி காட்டுவ முத்தி காட்டுவ முத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கடுப்பன அல்லல் கடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் வன்மதன் வாளி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில்

அறுத்து மெச்சினர் பீடை கடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணும் மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே.

காணுதற்கு ஒண்ணா சீர்வனச் சேவடி செவ்வி நாடொரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணமாவன அஞ்செடுத்துமே. புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின பொய்கொள்ளா சித்தத்தவர்கள்

மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி சயமா.

அல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரிகோமன்.

ஒப்பிளமதையும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே பூந்தகதனான் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையா.

மடபாதனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றே மலசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் என் உளமே புகுந்த அதனால் ஏழு கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா.

பசுவேறும் எங்கள் பரமன், பசுவேறும் எங்கள் பரமன், சலமகளோடு இருக்கும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால், என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும்

நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விஜயர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணன்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலவொளியில் நெய்யப்படும் இனிய இசையோடு உங்கள் மனம் விரும்ப பாடல்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி நிலா முற்றம். உங்கள் விருப்ப பாடல்களுடன் நேரலையில் இணைய அழைக்க வேண்டிய எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-772. இணைப்பு எண் 0465-2. மற்றொரு கைபேசி எண் 8903250309. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கமலாசன்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஆமா, எனக்கு நிலமலைதரம் படத்துல கத்தியமே சியமாய் கொள்ளடா என்கிற இந்திய பாடல் வேணும்.
2: பாடல் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கும் சார், பேசலுங்க. நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: படம் வானம்பாய். அதுல தூக்கணான் குருவி கூடு தூங்க கண்டான் மரத்திலே என்கிற பாடல் வேண்டும்.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: நேயர்களை இப்போது நேரம் இரவு 10:09. நிலவின் குழுமையோடு இசையின் இனிமையும் இணையும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் விருப்ப பாடல்களோடு தொடர்ந்து பயணிப்போம். இது உங்கள் ஆகாஷ்வாணி நகர்கோவில் குமரி பண்பலை 101. நிலாமற்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், பேச சொல்லுங்க.
1: நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: படம்
1: துடிக்கும் கரங்கள் பாடல். மேகம் முந்தானை அழுது முன்னாலே, அசை மச்சானே தெடுது கண்ணாலே, பணம் என்னும் குமரி பொண்ணு பொழுது சந்தூரம், காண வந்த மனத்துக்குள்ளே எத்தனை சந்தோஷம். அந்த இனிமேல பாடுறாங்க மேடம்.
0: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்று.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: அஞ்சூரிலிருந்து தங்கம்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: பாட்டு பிள்ளை மோகனம்போலிருந்து நலம் தானா அந்த
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கு நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி.

0: நேரம் 10:20 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 120 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: குமரி பண்பலையில இரவு நேரத்துல பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1970 வெளிவந்த படம் சொர்க்கம். இந்த படத்திலிருந்து ஒரு முத்தாரத்தில் 30 சேர்த்து வைத்திருந்த அற்புதமான பாடல் இரவு நேரத்தில் அனைவருக்கும் பாடல் கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பாடசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், என்ன பால் கேட்கலாம்?

0: நேரம் 10:31. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க மேம், நிகழ்ச்சியில என்ன பால் கேக்கலாம்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோடா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பால் கேக்கலாம்?
1: நீயா இந்த படத்தில் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்.
0: பால் கேக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கு நன்றி.
1: நன்றி அம்மா.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோல் பாளையம் மோகன் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: எனக்கு பணக்காரன் படத்துல இருந்து இரண்டு அந்த பாடல் வாய்ப்பு. நன்றிமா.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.

0: நேர்களின் நினைவிற்கு நாளை மாலை 5:30 ஒழுங்கினேசரி ராயலோக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் ஆரல் வாய்மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை கேட்கலாம். நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நெய்யூர்ல உதவி போவோம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வேத இசைமத்த கண்ணாசம் பாடல். நான்கு கில்லாடு படத்துல நீர் செஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னி என்ன பாடல்
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.

0: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய கலாநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் கலை அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவஜி ஹரிபாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே. நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: உள்ளிநகர் கே ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து தாய்மொழி, அதை பேரத்தில் மனோஸ்பரணம் பண்ணும்.
0: பால் கேட்கலாம். ஓகே சார், பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கு நன்றி.
1: நன்றி.

0: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 சக்தி உலா அபயமருளிடும் அம்பிகை ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தெக்கன் திருவிழையிலிருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க சார், என்ன பால் கேட்கலாம்?
1: இரு மலர்கள் படத்துல இருந்து வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமென்னும் கோவிலிலே அந்த பாட்டு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றிம்மா.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
1: நேர்த்தி தொகுப்பாளருக்கு இரவு வணக்கம் சொல்வது கரலூர் நாகலிங்கம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: எனக்கு அடிமை பெண் படத்துல இருந்து தாயில்லாம எவரும் தீர்ந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றார்.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

இனிய பாடல்களோடும் உங்கள் விருப்பங்களோடும் அழகாக நிறைவுபெறுகிறது நமது நிலா மற்றும் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு இனிய இரவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திலகவதி. இனிய இரவு வணக்கம். நேர்களை தொடர்வது மனசு மயங்கும் திரைசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காதல் பூமியில், காதல் பூமியில் கண்ணா மூச்சு தவிர்க்க முடியாததாகவே இருந்து வருகிறதோ,

இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனசு மயங்கும் இருவர் படத்திலிருந்து அந்த பாடலை தொடர்ந்து எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், சுகம்தானே

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சங்கமம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். பேரன்பு எப்படியெல்லாம் பரிமாறப்படுகிறது என்பதை கேட்போமா?

இனிக்க இனிக்க பாடல்கள். காற்றும் கிறங்கும், மனசு மயங்கும். காதலன் படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோம்.

இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர் இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர் வெள்ளி.

தக்கட்டதும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படையப்ப காதலர் தினம் பழங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை ரசித்தோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். முத்து படத்திலிருந்து பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய்
1: தயா, என்னது கண்ணேகனே சொல்றீங்க?
2: அட ஒண்ணே இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணு.
1: ஓஹோ, அப்ப பாடு.
0: தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ? என்று தான் பெறுவேனோ? என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள்
1: வேணும்.
0: ஐயோ இந்தா, அட இந்தா, ஐயோ இந்தா, இந்த தங்கையா,
1: இப்போ தங்கமே சொன்னது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு. தங்கம் கிடைக்கல, அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்.
1: பாடுங்க பாடுங்க.

0: இன்னமே ஒண்ணு மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
1: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
0: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
1: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
0: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐய

0: இதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு நாகஸ்வரம், திருகண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்

பொங்கும் மங்களம். திருத்தணி சிஎஸ் வெங்கடேசலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

பொங்கும் மங்களம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்.

எனக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராம்.

ஆடினர் தெய்வீக ஆழ்வார்கள் அன்றுமே நின்ற நின் தியானத்தில் நற்பயன் கண்டிட இன்று நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே எனத் தொடங்கும் பாடல் உன்னிமேனன் பாடியது.